0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போயி மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை, பலன்களை விட செயல்கள் மென்மையானவை. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. உளவியல் மருத்துவர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக ஒரு நபர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாராம். மருத்துவர் உள்ள வந்ததும் அவரை கவனிச்சாரா, பாக்குறதுக்கே ஏதோ பேதளிச்சு நிக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசுறாராம். ஐயா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, ஏதாவது செய்யுங்க இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைய சொன்னாராம். இரவு முழுவதும் விடாமல் ஒரே கனவு தினமும் வந்து வந்து என்னை வாட்டி வதைக்கிறது. இதுதான் அந்த கனவு. நான் ஒரு மூடிய கதவுகள் நிற்கிறேன், தள்ளுகிறேன் தள்ளுகிறேன், பலம் கொண்ட மட்டும் தள்ளுகிறேன், தள்ளிக்கொண்டே இருக்கிறேன். கதவு திறந்த பாடில்லை, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படி விடாமல் தள்ளுவதால் வியர்த்து விறுவிறுத்து போகிறேன், மீண்டும் எழுந்து விடுகிறேன். இந்த ஒரு கனவு திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாள் இரவும் என்னை வாட்டி வதைக்குது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்டாராம். பொறுமையா கவனிச்சாராம். அதுக்கப்புறமா அவரும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சாராம். மருத்துவர் இப்ப வந்திருந்த நபர்கிட்ட அடுத்த கேள்விய முன் வச்சாராம். அந்த கதவுல ஏதாவது எழுதி இருக்குதா கவனிச்சீங்களா அப்படின்னு கேட்டாராம். நல்லா யோசிச்சு பாத்துட்டு சொன்னாராம், ஆமா இழுன்னு எழுதி இருந்ததுன்னு சொன்னாராம். உடனே முடிவை சொல்லிட்டாராம் உளவியல் மருத்துவர். இழு அப்படின்னு எழுதி இருக்கக்கூடிய கதவை ஏன் தள்ளிட்டே இருக்கீங்க, இழுக்கதானே செய்யணும், அதனாலதான் இப்படி வேர்த்து விறுவிறுத்து போறீங்க. அடுத்த முறை இழுத்து உள்ள போயிடுங்க, நிம்மதியா தூங்குங்க, கதவை இழுங்க, கனவு இழுத்துக்கிட்டே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். இந்த ஒரு நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்னன்னா, இழு அப்படின்னு எழுதப்பட்ட கதவை தள்ளிட்டே இருக்கும் போது நம்மளுடைய உழைப்பு தான் வீணாகும். நம்மளுடைய உழைப்பும் நேரமும் வீணாகுமே தவிர இழுன்னு எழுதப்பட்ட கதவை தள்ளுறதால எந்த ஒரு பயனுமே கிடைக்காது. உழைப்பு எவ்வளவு கடினமா இருந்தாலும் அது சரியான திசையில இருக்கணும். தவறான பாதையில போடப்படக்கூடிய உழைப்பு எப்பவுமே வெற்றியை தராது. ஒரு செயல இறங்குறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் விதிமுறைகளையும் புரிஞ்சுக்கணும். வழிகாட்டுதல்களை கவனிக்காம அவசரமா செயல்பட்டோம் அப்படின்னா தோல்விதான் மிச்சமாகும். அதே போல ஒரு முறை ஒரு முயற்சி செய்யறோம், எதிர்பாராத விதமா தோல்வி அடைறோம் அப்படின்னா நம்மளுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஒரே தவறான வழிமுறைகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு மாற்று முடிவுகளை எதிர்பார்க்கறது புத்திசாலித்தனம் கிடையாது. கண்மூடித்தனமான உழைப்பு நம்மளுடைய ஆற்றலையும் நேரத்தையும் மட்டும்தான் உறிஞ்சும். புத்திசாலித்தனமான உழைப்பு தான் உழைப்பிற்கேற்ற பலன், இலக்கை அடைய எளிமையானதா இருக்கும். ஆக கடின உழைப்ப சரியான திசையில புரிஞ்சுகிட்டு செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான உழைப்பு தான் வாழ்க்கைக்கு தேவை. நேரத்தை சரியாக திட்டமிடுதல், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தேவையற்ற வேலைகளை தவிர்த்தல், இது மூலமா குறைந்த முயற்சியில் அதிக பலனை அடைய முடியும். எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதனுடைய அடிப்படையில பிரித்து செயல்படணும். எளிய முறைகளுக்கு பதிலா நவீன கருவிகளை பயன்படுத்தலாம். வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி தெளிவான வழிமுறைகளை உருவாக்கணும். சில வேலைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது மூலமா நம்மளுடைய சுமை குறையும். இந்த மாதிரி கடின உழைப்புடன் புத்திசாலித்தனத்தை இணைத்து செயல்படுவது வெற்றிக்கான எளிய வழி. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வெகுளாமை, அதிகாரம் 31, குறள் எண் 304. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியான நகையையும் அகமலர்ச்சியான உவகையையும் கொள்ளும் சினத்தினும் உயிருக்கு பகையானவை வேறு எதனும் உளனவோ? முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்ளக்கூடிய சினத்தை விட ஒரு நபருக்கு பகையானவை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கோபத்துடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான நிகழ்வு ஒன்றை தெரிஞ்சுக்கலாம். நியூயார்க் நகரத்தில் ஒரு அமைதியான சூழலில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அமைதியா செய்தித்தாள்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு நபர் தன்னுடைய 2 குழந்தைகளோடு வருகிறார். வந்த நபர் இவர் பக்கத்துல உட்கார்ந்து அவரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா குழந்தைகள் என்ன செய்வாங்க, முதல்ல ஓடி ஆடி சத்தமிட்டு விளையாடுறாங்க, அப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைகளுடைய தந்தை கண்டுக்கவே இல்லை, தியானத்திலே இருக்காரு. ஆனா இந்த எழுத்தாளருடைய தியானம் கலையுது. என்ன இவர் கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சவரு அந்த தந்தையை மெதுவா கூப்பிடுறாரு. குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க கொஞ்சம் சொல்லலால அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாரு. பொறுமைய பத்தியும் கோபத்துடைய விளைவுகளை பத்தியும் எத்தனையோ கட்டுரைகள் எழுதிய நபர் பொறுமை இழந்துட்டாரு. அப்போ அந்த மனிதர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்க 3 பேரும் இப்ப மருத்துவமனையில இருந்து வர்றோம். இந்த குழந்தைகளுடைய தாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. உடலை வாங்குறதுக்கு சில மணி நேரங்கள் காத்திருக்க சொன்னாங்க. குழந்தைகளோட என்னால அங்க இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். உடனே அந்த எழுத்தாளருடைய கோபம் அந்த ஒரு நிமிஷத்திலேயே மாறிடுச்சு. நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு இரக்க குணத்தோட அடுத்த வார்த்தையை கேட்டாராம். இப்போ இந்த ஒரு நிகழ்வுல அமைதியான சூழல் மறுபடியும் திரும்பல. குழந்தைகள் சத்தம் போட்டுக்கிட்டேதான் இருக்காங்க. ஆனா அவருடைய கோபம் மாறிடுச்சு இல்லையா, அந்த கோபம் மாறினதற்கான காரணம் அவருடைய புரிதல். அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுகிட்டாரு. அவருக்குள்ள உருவான ஒரு இரக்க உணர்வு. ஆக ஒரு மனிதனுடைய இரக்க உணர்வு, மலர்ச்சியான முகம், மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இவை அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது கோபமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற கருத்தை தான் இந்த ஒரு நிகழ்வும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்துது. இந்த நிகழ்வில் சொல்லப்பட்ட எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை, செயல்திறன் மிக்க மனிதர்களின் 7 பழக்கங்கள் அப்படின்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதிய ஸ்டீஃபன் ஆர் கோவே. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.0.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம் தென்னமரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள LIC பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பைல இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பணக்கார தந்தைக்கு இரண்டு மகன்கள். அந்த இரண்டு மகன்களும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமா தந்தை கிட்ட வராங்க. தந்தையே, எங்களுடைய சொத்தை எங்களுக்காக நீங்கள் வைத்திருப்பதை சரிசமமாக பிரித்து கொடுத்து விடுங்கள். நாங்கள் இருவரும் தனித்தனியே தொழில் ஆரம்பிக்கலாம் என இருக்கிறோம். எங்களுக்கானதை நாங்களே பாதுகாத்து கொள்கிறோம் அப்படின்னு ரொம்பவே பணிவா தான் கேட்டாங்க. அந்த தந்தையும் கொஞ்சமும் கோபப்படல. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டதை நான் உடனே செய்யறேன், இல்லைனா இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். அதுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ தந்தை தர முடியாதுன்னு சொல்லல, ஒருவேளை போட்டியில தோத்துட்டா காத்திருக்கணும் தானே சொல்றாரு. நாம எப்படி தோல்வியை சந்திக்க போறோம்? நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட ரெண்டு பேருமே போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தந்தை என்ன போட்டி வச்சாரு தெரியுமா? சம அளவுள்ள இரண்டு சிறிய அறைகளை காண்பித்து, இந்த அறைகளை ஆளுக்கொன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த அறைகளில் ஒரு அங்குலம் கூட இடமில்லாதபடி அதனை நிரப்பிடுங்கள், அதற்கான கால அவகாசம் வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை கேட்டதுமே மூத்த மகன் வேகமா தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பாத்திரங்கள், துணிமணிகள், வைக்கோல் அப்படின்னு கொஞ்சமும் இடைவிடல. எவ்வளோலாம் கொண்டு வந்தா அந்த ஒரு அறையில பொருளை சேர்க்க முடியுமோ, நெருக்கி நெருக்கி கொஞ்சம் கூட இடமில்லாம அடுக்கி முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல இளைய மகன் அமைதியாத கவனிச்சுட்டே இருக்காரு. ஆனா அப்பா கொடுத்த அந்த கால அவகாசம் முடிய போகுது. அந்த முடிய போறதுக்கு முன்னாடி வேகமா கடைக்கு போனாரு. கொஞ்சம் மெழுகுதிரிகளையும் ஒரு தீப்பட்டியையும் வாங்கிட்டு தன்னுடைய அறைக்குள்ள போனாரு. அந்த மெழுகுதிரிகளை பற்ற வச்சாரு. அந்த மெழுகுதிரிகள் சுடர் விட்டு ஒளி வீசும் போது அந்த அறை முழுவதுமே வெளிச்சத்தால நிரம்பிடுச்சு. தந்தை இப்போ பார்க்க வராரு. பார்த்துட்டு சின்ன மகனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உன்னுடைய புத்தி கூர்மையை நான் வெகுவாக பாராட்டுகிறேன், உனக்குரிய பங்கை விரைவில் பிரித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மூத்த மகனை பார்த்து, உன்கிட்ட வேகம் இருந்துச்சு ஆனா விவேகம் இல்ல, ஆர்வம் இருந்தது ஆனா புத்தி கூர்மை இல்ல, ஒரு செல்வத்தை சேமிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதை பாதுகாக்கிறது அதை விட முக்கியம். பொருளை சேர்த்து சேகரிப்பதை விட முறையாக பாதுகாத்து நிர்வகிப்பதே ஒருவரின் உண்மையான திறமைக்கும் அறிவுக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகனை கொஞ்ச காலம் பொறுமையாக என் கூடவே இருந்து காத்திருக்கும்படி அறிவுரை கூறி அனுப்பி வச்சிட்டாரு. மூத்த மகனை கொஞ்ச காலம் காத்திருக்கும்படி சொன்னது மட்டும் இல்லாம தன் கூட இருந்து தனது அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியும் சொல்லி அவரையும் அனுப்பி வச்சாரு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. உழுது கொண்டிருந்தார் உழவர் ஒருவர். மண்புழு ஒன்று மண்ணை ஊடுருவியபடி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது. அவ்வழியே வந்த சித்தெரும்பு ஒன்று மண்புழுவை சீண்டி பார்த்தது. மண்புழுவாரே, எவ்வளவு நீளமான உடம்பு உங்களுக்கு? இவ்வளவு நீளம் தேவையா? நான் மட்டும் ஒரு செல்ல கடி கடிச்சேன்னு வைங்களேன், சுருண்டு விழுந்துடுவீங்க. உங்க உடம்புக்கு வெளியேயும் மண்ணு உள்ளேயும் மண்ணு. வாழ்நாள் எல்லாம் மண்ணை நோண்டியே பிழைக்க கூடிய இதுவும் ஒரு பிழைப்பா அப்படின்னு கேலி பண்ணிட்டே இருந்தது. அந்த கேலியெல்லாம் கண்டுக்கல, வேலைய தொடர்ச்சியா செஞ்சது மண்புழு. அப்போதான் உற்ற கவனிக்க ஆரம்பித்தது அந்த சித்திரம்பு. மண்புழு சென்ற இடமெல்லாம் கோடு ஒன்று விளக்கண்டது கேட்டது. ஆமா மண்புழுவாரே, நீங்கள் செல்லும் பாதையெல்லாம் கோடு ஒன்று விழுகிறதே, அது என்ன அப்படின்னு கேட்டது. இப்போதான் மண்புழு பதிலே பேசுது. சித்தரம்பே, அது கோடு இல்லை, தடம். மண்ணை நோண்டி பிழைக்கும் பிழைப்பை என்றைக்குமே நான் குறைவாக நினைத்ததே இல்லை. அதுதான் என்னுடைய பணி. நானே நினைத்தாலும் என்னால் பணி செய்யாமல் இருக்க முடியாது. எனது பணியே எனக்கு உணவு. இந்த வாழ்வை நான் மனதார நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ சித்தரம்பும் ஆர்வமா விசாரணை பண்ணிச்சான். மண்புழுவாரே, உங்களை போலவே எனக்கும் தடம் விழ நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதான். மண்ணுக்குள்ள புகுந்துகிட்டே சொல்லிச்சான் மண்புழு. கடமையை செய், தடம் தானாய் விழும். ஆமா நேர்களே, தடம் தானாய் விழ முயற்சியை மாற்ற வேண்டும் அல்லது முயற்சியை கூட்ட வேண்டும். வெற்றிக்கும் தோல்விக்கும் நூலில இடைவெளிதான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இன்னைக்கு August 7, 2026 காலை நேரம் 7:06 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கலாம். நீங்க இப்ப கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களர் கட்டளையின் கடல்

நம்ம ஊர் இந்த விஷயத்தில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கை கூடுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அங்கேனா ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளேயோ வீட்டு வாசல்ல இருக்க முடியாது, அவ்வளோ வெக்கையாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த பாதிப்பும் இல்லை. அந்த வெக்கை அப்படிங்கிறது மழை பெய்யாட்டாலும் நமக்கு காற்று அடிச்சுட்டே தான் வந்து இருக்குது. நமக்கு போதுமான அளவுக்கு காற்று வந்து கிடைக்குது, இது ஒரு நல்ல விஷயம். காற்றுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கான வானிலை தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது 32°C இன்றைக்கி வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. அதை தாண்டி இன்றைக்கி தென்மேற்கு திசையில் வந்து காற்று வந்து வீசிட்டுருக்கு. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்குமே வந்து கிடையாது. தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து வீசக்கூடிய காற்று 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 32 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கே சித்ரா ஜெயச்சந்திரன் பாடிய பூவே உனக்காக திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:18 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ கடந்த ஒரு மாதமாகவே நம்ம ஊருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக இருக்கிறது. நம்ம தீவுங்களுக்குவே நிறைய இடத்துல வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது. நிறைய புதுசு புதுசாக நிறைய பேர் நடமாடுறாங்க, நிறைய திருட்டு சம்பவங்கள் வந்து நடக்குது. நம்ம மக்கள் கொஞ்சம் பயத்தில் வந்து இருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டாக வந்து வேலைக்கு போன ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறமா வந்து வராங்க. நைட்டு 2-3 மணிக்கு வந்து யாரோ வந்து கதவு தட்டுறதாகவும் வீட்டுக்குள்ளேருந்து ஏறி பாயிறதாகவும் சில பேர் வீட்டில் வந்து பூட்டை உடைச்சி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதாகவும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது சில பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க, உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் நேரம் கேட்கும்போது நடந்திருக்கு. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறையிலேருந்து அவங்கள யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத தேடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது நேற்று இரவு 1-2 மணி போல் நம்மளுடைய பாம்பனில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் 4 பேர் சந்தேகத்துக்கு ஒரு இடமா வந்து உட்காந்துருக்க சமயத்தில் அவங்க 4 பேரை போய் விசாரிக்கிறாங்க. யார், என்ன, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும், இந்த நேரத்தில் எதுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவங்க வச்சுருந்த பையில் ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒரு கத்தியாக இருக்கட்டும் சரி, வாளாக இருக்கட்டும் சரி, இந்த பெரிய பெரிய பிளேடு அறுக்கிறதுக்கான பிளேடு, இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருக்காங்க. அவங்கள விசாரிக்கும் போது இவங்க இந்த 4 பேரும் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை கூப்பிட்டு போக இவங்க மேலே ஏற்கனவே கேஸ் இருந்திருக்கு. அதனால் உறுதிப்படுத்தியிருக்காங்க இவங்க தான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தங்கச்சி மன பகுதியிலேயே நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மாதமாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பயத்தில் வந்திருந்தாங்க. நம்ம வீட்டில் அடுத்து நடந்துருமோ, யாரும் இல்லாத நேரத்தில் யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் வந்து கடலுக்கு போகிறாங்க, தொழிலுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 7 நாள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருவிழா இருக்கு, காமநாயக்கப்பட்ட திருவிழா. மொத்த ஊருமே வீடு அடைச்சு போட்டு வந்து அங்கே போறதுக்காக ஒரு பிளான்ல இருப்பாங்க. அதான் வருஷம் வருஷம் நடக்கும். இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? வீட்டில் ஆள் இருக்கும் போதே அவ்வளோ வந்து ஒரு பயமா இருக்க சமயத்தில் இந்த மாதிரி வந்து வெளியே போறமே அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு காவல்துறையில் வந்து வச்சிருக்காங்க. அவங்க மேலே விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தவறு இனிமேல் நடக்காமல் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து அப்படிங்கிறது சுமூகமாக வந்து போகும் அப்படின்னு நம்பலாம். அதனால் நீங்கள் பயத்தை குறைச்சிக்கங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாரும் வந்து வரமாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு நீங்களும் சேஃபாக இருந்துக்குங்க. அந்த திருடர்களை கைது பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாட நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ஒரு சிறப்பான ஒரு போட்டி நம்ம மாணவர் மாணவிகளுக்காக இருக்கும்போது 9வகுப்பு முதல் 12வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டி. எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு விண்வெளி ஆய்வுகள் இருக்கும் இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சிகள், இது பார்த்தினா ஒரு வினாடி வினா போட்டி, ராபிட் ஃபயர் போட்டி வந்திருக்க போது. இதில் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளும் வந்து கலந்துக்க போகிறாங்க, அவங்க வந்து பார்க்க போகிறாங்க, ஒரு நடுவராக இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த விண்வெளி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். நம்மளுடைய ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடின்னு எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த 6 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 500 பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. 9லேருந்து +2 வரைக்கும் யார் வேணால் வந்து போகலாம். முன்பதிவு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தேவையில்லை. எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திருச்சி போகிற ரூட்டில் வந்து இருக்குது. நம்ம வந்து ராம்நாட்னா தாண்டி போனால் அது வந்து இருக்கும், ஒரு பெரிய ஒரு காலேஜாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் போய் கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல பரிசுகள் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு இந்த விண்வெளி ஆய்வுகள் பற்றினா இன்னும் ஒரு ஆர்வம் வந்து வரும். இதை வந்து கொண்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அது கரெக்டாக 8 ஆகஸ்ட் நடக்கிறதுக்கு. அந்த 8 ஆகஸ்ட்க்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய சந்திராயன் 3 அந்த திட்டம் வந்து வெற்றியை போற்றும் விதமாக, போன வருஷம் ஒரு நடந்தது கிளியா, 2 வருஷம் ஆச்சு, அந்த திட்டத்தை வந்து போற்றும் விதமாக 8 ஆகஸ்ட் தேசிய விண்வெளி தினமாக வந்து கொண்டாடப்படுது. அந்த தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு தான் 8 ஆகஸ்ட் இந்த போட்டி வந்து நடத்திருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டு நீங்கள் வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, 9940740238 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். 9940740238 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்களும் போய் கலந்துக்குங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. டும் டும் டும் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விளை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான விலை நிலவரங்களில் பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம், தங்கத்தோட விலையில் ஒரு திடீர் பெரிய ஒரு மாற்றம், தூக்கி போடு தங்கத்தோட ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலையை வந்து போட்டுட்ருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம். 17 கேரட் 1 கிராம் தங்கம் 11,250 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,750 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14

1438 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட், கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் வந்து உயர்ந்து 110000 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. இப்போ தான் போன வாரம் தான் 140000 என்னமோ வந்து இருந்துச்சு, இப்போ திரும்ப 110000 ரூபாய்க்கு வந்து போயிடுச்சு. விலைகள் வந்து கூட குறையிறது அப்படிங்கிறது தான் வந்து எப்போவும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் நம்ம தங்கம் இப்போ பெருசாக யார் வாங்குற மாதிரியே ஒரு ஐடியாவில் வந்து இல்லை, அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் மாறுமா அப்படின்னு. இப்போதைக்கும் தங்கத்தோட ரேட் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:08 ஒரு நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததான் இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்களை நம்ம பிரக்யானந்தாங்கிற பேர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியலாம் சொல்கிறேன். நம்மளுடைய செஸ்ஸில் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிராண்ட் மாஸ்டர், நம்மளுடைய இந்தியர், ஒரு தமிழராக வந்து இருக்கிறவங்க, ஒரு சிறுவர், அவங்க என்னோட ஒரு 2-3 வயசுனா சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன். அவங்க வந்து இப்போ செஸ்ஸில் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க, நிறைய பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் செஸ் கிளப்பில் இப்போ ஒரு கேம் வந்து விளையாண்டாங்க, ஒரு மேட்ச் வந்து விளையாண்டாங்க. அதில் நம்ம இந்தியா சார்பாக வந்து பிரக்யானந்தா வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டதில் 12 முதலிடம் வந்து பிடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, யார் ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே நாங்கள் தான் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு செஸ்ஸில் நம்மளோட அந்த பசங்க, அந்த எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், ஒருத்தர் கூட 20 இப்போ தான் வந்து தொட்டுட்ருக்கோம், அவங்க தான் எல்லோரும் போய் சூப்பராக வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஆனால் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ சாதனையாளர் இருக்குது, இவ்வளோ வந்து செஸ்ஸில் வந்து ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸை நம்மளோட தமிழ்நாடு வந்து கொடுத்துட்ருக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் ஆள் ஒவ்வொராளாக வந்துகிட்டே இருக்காங்க, உருவாகிட்டே இருக்காங்க. நிறைய கிராண்ட் மாஸ்டர் வரட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து வரட்டும். நீங்களும் உங்களுக்கும் செஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும்னா விளையாடுங்க, விளையாட கற்றுக்குங்க. செஸ் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரியான டென்ஷன் இருந்தாலும் செஸ்ஸுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 10-15 நம்ம அதை விட்டு வெளியே எடுக்கவே முடியாது. கண்ணையும் மைண்டையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்ம உள்ளே போயிட்டு அடைச்சிடும். அடுத்து என்ன மூவ் வைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி செஸ்ஸை வந்து வளர்த்துட்டுருக்க குகேஷ் பிரக்யானந்தா இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ அடுத்து பாடல் ஓம் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அந்த படமின் ரிசால உங்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டுருக்கு. சாயபயங்கர் இசையில் சாயபயங்கர் பாடிய ரோகேஷ் பாட் வரிகள் வந்து எழுதின இந்த பாடல் இப்போ உங்களுக்காக தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலீஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினை கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுதே வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்சியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்க மாதம் 3000 ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்சியல் பெனிஃபிட் தரோம்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000 மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு

0: ஆர் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஐந்தாம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத்திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடிக்கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் மூன்று சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி ஷர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க த ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
3: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
4: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
5: எதுக்கியா?
4: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
7: ஐயப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமிட்டுறதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமிட்டுறது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமிட்டுறது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ண மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும் போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமிட்டுறது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 15-20 தடவை கண் சுமிட்டுறோமா. இப்போ நீங்க கண் சுமிட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
4: வெளுப்புப்பாடு.
3: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 8:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். நம்மளுடைய இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக பல காலகட்டமாக இருந்தது இந்த ஆடைகள் தைக்கக்கூடிய கைத்தறி அப்படின்ற அந்த கைத்தறிக்கான ஒரு தொழில் தான். இப்போதைக்கு ஃபுல்லாக மிஷின் ஆகிடுச்சு. மிஷினுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் அந்த பாலிசர்ஸ் அந்த துணினா வந்துச்சு. வித்தியாச மெட்டீரியல் வந்துச்சு, லினின் மெட்டீரியல்னா வந்துச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து மாறிச்சு. எல்லாம் ஃபாரின்லேருந்து நம்ம பொருட்களை வந்து கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த வெளிநாட்டு ஆடைகளை நாங்கள் வந்து உடுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க. அப்படியே நம்ம அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சிது. அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம வாங்கி வந்து மாற்றி வந்து போட்டுக்கிட்டோம். ஆனால் அந்த டைமில் நாங்கள் எங்களோட தொழிலாளர்கள் தைக்கக்கூடிய, எங்களோட நெசவாளர்கள் தைக்கக்கூடிய எங்கள் கைத்தறி ஆடைகள் மட்டும்தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து பண்ணாங்க. அதான் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளோ போராடணும், எதுக்கு வெறும் ஒரு ட்ரெஸ்ஸு, எதை போட்ட போனால் என்ன எல்லாம் உடம்பு மறைக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய ஆடைகளுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு வந்து வரி கட்டணும். வெளிநாட்டு ஆடைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட தொழிலாளர்களோட தொழில் நலன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இங்கே எல்லாருமே வந்து நம்ம ஒரு வேறு வேறு உணவுகளுக்கு வந்து போனதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய உணவு பாதி காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஆடைகளும். நம்மளோட இந்த கதர் அப்படின்ற ஒரு ஆடை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆடையாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எங்கே யார் போடுறோம்? கதர் ட்ரெஸ்ஸுனால் நான் பார்த்தே அவ்வளோ நாள் ஆகிடுச்சு. எங்கள் காலேஜ் படிக்கிற 3 ஒரே ஒரு பையன் ஒரு 2 கதர் சட்டை வச்சுருந்தான். அது வந்து மாற்றி மாற்றி எல்லோரும் போட்டு போவாங்க. அது மட்டும் தான் நான் கடைசியாக பார்த்தா கதர் சட்டை 6 ஆச்சு. அதுக்கப்புறம் நானுமே கதர் சட்டை வாங்கலை, யாருமே வாங்கலை. அதனால் எங்கே விற்கிதுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு மாறி போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம நல்லா அந்த மெட்டீரியல் நல்லா இழுக்கக்கூடிய ஜவ்வாக இருக்கக்கூடிய அந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி மாறிட்டு இருக்கிற காலத்தில் தான் இந்த மாதிரி சுதேசி இயக்கம் அப்போ 1907 சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபாரின் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து போடணும்னு சொல்லிட்டு அது நடந்தது. இன்றைக்கி தான் 7 அந்த தினத்தை நினைவுகூரும் விதமாக இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினமாக வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி தேசிய கைத்தறி தினம். நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் தான் நம்ம ட்ரெஸ் தான் வாங்கி போடணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு தடவையாச்சும் நம்ம ஊர் ஆடைகளை, இந்த கதர் ஆடைகளை, கைத்தறி ஆடைகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்லாயிருக்கும். உண்மையிலேயே நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பிடிச்சிருந்தா அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்து அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து வினித் ஸ்ரீனிவாசன் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், விஜய் ஆண்டனி இசையில் ஒரு பாடல், சிறப்பான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: யாரை நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு விடுமுறை இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு சோர்வான ஒரு நாளாக தான் வந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பெருசாக வந்து கடற்கரையிலே வந்து நம்ம மீனவர்களுக்கு வந்து வேலைகள் வந்திருக்காது. இன்றைக்கி வந்து போயிட்டு திரும்ப நாளைக்கு வந்து லீவில் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து நம்ம கோயிலுக்கு வேறு வந்து போகணும், அதுக்காக நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக வந்து எல்லாருக்கும் அமையற்றும் அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நிறைவு பண்ணிவிட்டு நாளைக்கு சனிக்கிழமை வாரத்தின் இறுதி நாளில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களார் கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின்போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவில் இருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள

0: அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், இரண்டு பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம், அதாவது கைத்தேரி தினம். அதாவது கையில் அந்த மிஷினில் வந்து சேலை, வேட்டி, சட்டை எல்லாமே அந்த காலத்தில் வந்து மிஷினில் தான் நல்லா அழகாக தயாரிப்பாங்க. நம்ம தேசிய கொடி கூட அந்த மிஷின் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து அது அசோக சக்கரமாக மாறி இருக்கு. இனிய க கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள் எனது அன்பான உறவுகளுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும், சீக்கிரம் வந்து நல்லா தரமாகவும் இருக்கும், பிஞ்சிராது, நல்லா வந்து உழைக்கிற

ட்ரெஸ்னால் வந்து அது கைத்தறி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு சாரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அனைவருக்கும் ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாலாவது வெள்ளி இன்றைக்கி எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு அப்படி ப்ரெஷ்ஷாக கோயில் சாமியை கும்பிட்டு அப்படி அழகாக இருப்பீங்க. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். விவசாயத்துலேயும் சிறப்பாக இன்றைக்கி விவசாயம் பண்ணுவீங்க, அதுக்கும் போய் நல்லா சாமியை கும்பிட்டு உங்களுடைய தொழில்களை தொடங்குங்க. அதோட காவேரி தண்ணியும் கொஞ்சம் வந்திருக்கு, மக்கள்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்பப்பாடலை 709-449-3-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எட்டனா இருந்தா எட்டூர் எம்பாட்டு கேட்கும் அப்படின்னு ஒரு அழகான பாடலை செல்வன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆடி வெள்ளி தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு நூர்ஜஹான் அவங்க வந்து ஒரு அழகான பாடல் மூன்று முடிச்சில் ஒரு பாடல் நம்ம ஸ்ரீச்சந்திரன் அவங்க குரல்லையும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோட வாங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாளாம் காஃபி லவர் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த காஃபியை குடிக்க யோசிப்பாங்களாம். உலகத்திலேயே விலை உயர்ந்த காபி தூள் எது அப்படின்னு தெரியுமா? எந்த நாட்டுல தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாய்லாந்துலதான் இந்த விதமான ஒரு காஃபி தூள் தயாரிக்கப்படுது. அந்த கசப்பு இல்லாத காஃபி தூள் உருவாக அங்க உள்ள யானைகள் தான் ஹெல்ப் பண்ணுதாம். அது என்ன காஃபி தூளா இருக்கும்? அதாவது தாய்லாந்துல விளையிற ஒரு காஃபி செடி தான் தாய் அராபிகா. இத யானைகளுக்கு உணவா சாப்பிட கொடுப்பாங்களாம். அந்த யானைகள்லாம் சாப்பிட்டு முடிச்ச காஃபி செடியோட காஃபி கொட்டைகள்லாம் யானை சாணத்துல இருந்து வெளிவருமா. வெளிவர கிட்டத்தட்ட 1-3 நாள் வரை ஆகுமா. யானை சாணம் கிடைச்ச உடனே அதை கழுவி காய வச்சு அரைச்சு காஃபி தூளாக்கி விற்கவும் ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த காஃபியோட பேரு தான் பிளாக் ஐவரி காஃபி. இந்த காஃபி தூளை எடுத்து ப்ராசஸ் பண்ண நிறைய வேலைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 150-200 கிலோ வரைதான் உற்பத்தி பண்றாங்களாம். இதனாலதான் இதோட விலையுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ காஃபி தூளோட விலை மட்டுமே 2,70,000. இந்த மாதிரியான ஒரு காஃபிய காஃபி பிரியர்கள் வாங்கி குடிப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 10 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி வந்து சர்க்கரை வந்து அதிகமாகவே ஆகிட்டே இருக்குது, எல்லாருக்குமே இரத்த சர்க்கரை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இந்த சர்க்கரையை நம்ம வந்து ஆஸ்பத்திரியிலையும் போய் பார்க்குறோம், நம்ம நாட்டு வைத்தியமும் பார்த்து சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துருக்கோம். இதில் வந்து ஒரு 5 காய்கறி இருக்குது, இதை வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. அதில் முதல்ல வந்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய், அது வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால இதுவும் வந்து சர்க்கரை அளவை குறைக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாவக்காய், இதுலேயும் சத்துக்கள் இருக்குது, நல்ல சிறப்பான ஒரு கால்சியம் பொட்டாசியம் இப்படி நிறையா சத்துக்கள் இந்த நான் சொல்ல போகிற காய்கறிகளில் நார் சத்து எல்லாமே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா கோவக்காய், இதுவும் வந்து ஒரு அழகான சர்க்கரைக்கு உள்ள ஒரு அழகான காய்கறி. நாலாவது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், இதனாலையும் சர்க்கரையை குறைக்க முடியும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, இதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம சுகர்களை கொண்டுக்கிட்டே வந்துடும். நம்ம எவ்வளவுதான் மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த பொருட்களில் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்ம சர்க்கரையை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: காலை வணக்கம், காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்று நாள் ரெண்டு நாள் நல்ல அமைந்திட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களுடன். எனக்காக பலகோட்டி படத்திலிருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், அந்த பாட்டாகவும் நீ தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் அண்ணன் தங்கமானன் அவர்களுக்கும், தங்கை நிவாசினி அவர்களுக்கும், இந்த நிலையத்தாளர் அனைவருக்கும், தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளும் அதே போல் வந்து இன்னைக்கு வெள்ளி ஆடி வெள்ளி கொண்டாடுற அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சித்தார்களும் தௌஃபீக் ரஹ்மான்,
0: சித்தார் ஹோட்டலிருந்து தௌஃபீக் ரஹ்மான் அவங்க தான் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆடி வெள்ளி கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு டிஎம் சவுந்தரராஜன் சுசீலாம்மா வாய்ஸில் வாலி வரியில் எம்எஸ் விஸ்வநாதன் இசைன்னு நினைக்கிறேன் ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து சேசுதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் படத்திலிருந்து சோடிக்கிளி இங்கே பக்கத்தில், சொந்த கிளி இப்போ வெக்கத்தில் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கலில் அகமது அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. லவ் டுடே படத்திலிருந்து என்ன அழகு எத்தனை அழகு கோடி மின்னல் கொட்டி அழகு அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோடு வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டு ரசித்து கொண்டிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ். தங்கமான தங்கம் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உழைப்பாளர்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அண்ணா. அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ் அண்ணா தான் அழகாக வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான பாடல், மக்களை பெற்ற மகராசி, அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். விவசாயம், உழைப்பாளர், நம்ம காசு பணத்தை நம்ம எப்படி சேர்க்கறது, செலவழிக்காமல் எப்படி அம்மாட்ட கொண்டுகிட்டு போய் கொடுக்கறது, அம்மா அதை எவ்வளவு சிறப்பாக அந்த கஷ்டத்துலேயும் நம்மளுக்கு வந்து சாப்பாடை போட்டு 5 காசு 10 காசை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு அழகான பாடல் உங்களுக்கு வருது. அடுத்து ஆடி வெள்ளி, அந்த படத்துல இருந்து வண்ண விழி அழகி வாச குழல் அழகி மதுர மீனாட்சி தான் அப்படின்னு ஒரு அழகான பாடல்களை கேட்டிருக்காங்க. ராலா அவங்க கேட்டிருக்காங்க. 2 பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைய பெறுகிறது. மக்களே, நிறையா பேர் வாய்ஸ் நோட் அனுப்பி எஸ்எம்எஸ் அனுப்பி பாடல் கேட்டிருக்கீங்க. உங்கள் பாடல்களை வந்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி அவங்க வந்திருக்காங்க. அமளி அவங்கள்ட்ட வந்து கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.
3: விவசாயத்தை பொறுப்பாக கவனி பேசி

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நம்மள எத்தனை பேரு நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது அப்படியே முகத்துக்கு நேரா இல்லைன்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மேல கோச்சுப்பாங்களா, நம்மள்கிட்ட பேசாம போயிடுவாங்களோன்னு பல யோசனைகள் நமக்கு ஓடிட்டே இருக்கும். அதனாலேயே பிடிக்காத பல விஷயங்களுக்கு தலையாட்டி வச்சுட்டு கடைசியில நம்ம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்போம். இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே இதை பத்தி தான் பேச போறோம். அந்த வகையில பிடிக்கல, விருப்பம் இல்லை, இப்படியான தருணங்கள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? உங்களோட கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கால் பண்ணுங்க 709-443-9999. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மத்தவங்களுக்காக நம்ம விருப்பத்தை தியாகம் பண்ணாம நமக்கு பிடிக்கலைன்னா, விருப்பம் இல்லைன்னா முகத்துக்கு நேரா நோ சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இப்படி பண்றது நம்ம மனசுக்கும் நம்ம சுயமரியாதைக்கும் நம்மளே கொடுக்கிற பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் தயங்காம இல்லை சொல்லணும், எங்கெங்கெல்லாம் அதுக்கான வரையறை வச்சுக்கணும், இதை பத்தி தான் இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே நம்ம தொடர்ந்து பேச போறோம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆ இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆ இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:16 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இல்லைன்னா விருப்பம் இல்லை, இப்படியான தருணங்கள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியிலயுமே நம்ம தொடர்ந்து பேச போறோம். உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தெரிஞ்சுக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையில ஒன்று எதுக்கெடுத்தாலும் எஸ் சொல்லி மாட்டிக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, ஆஃபீஸில் மேனேஜர் இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லும்போது சரி, குழந்தைங்க அப்பா சாயங்காலம் வந்து என்னை வீட்டு வெளியே கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம உடனே எதையுமே யோசிக்காம சரின்னு சொல்லிடுவோம். இப்படி தொட்டதுக்கும் பட்டதுக்கும் நமக்கு எஸ் சொல்லியே பழகிடுச்சு. ஆனால் உண்மை என்னன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யோசிக்காம தலையாட்டிட்டு கடைசியில் நம்ம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்போம். ஆனால் வேற ஏதாவது ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு நம்ம சரின்னு சொன்ன வேலையை முழுசாக செய்து முடிக்காம போகும்போது நம்ம மேனேஜருக்கும் சரி குழந்தைக்கும் சரி நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை குறையிறத தாண்டி நமக்கே நம்ம வேலை மேலே இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சி போகிறத நம்மளாலேயே உணர முடியும்னு சொல்லலாம். இப்படி நமக்காக இல்லைனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவாது நமக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினப்பாங்கன்னு ஒரு விதமான தயக்கத்திலேயே எல்லாத்துக்கும் தலையாட்டினா அப்புறம் எந்த வேலையும் செய்ய ஆரம்பித்தா கூட அது மேலே முழுசாக கவனம் செலுத்தாமல் முடியாமல் போயிடும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, பிடிக்கலைன்னா நோ சொல்லிடுங்க. இது இதை பற்றி தான் இன்றைக்கான தகவல் நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 10:30 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல, விருப்பம் இல்லை, இப்படியான தருணங்களில் முகத்துக்கு நேராக நோ சொல்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோமா? இதை பற்றி தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் வாட்ஸ்அப் வழியாக ஒருத்தவங்க நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க, என்னென்னு கேட்கலாம்.
1: நான் பாமல்ல இருந்து தேய் பேசுகிறேன். என்ன வந்து யாராலும் புரிஞ்சு கொள்ளாமல் வெளியே போகிறாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து நான் மௌனமாக இருப்பேன். அது மாதிரி என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் சரி, விலகி சென்றாலும் சரி, அப்போ எனக்கு வந்து மௌனம் வந்து ரொம்ப தேவைப்படும். நானே ஒரு அறியாமல் தெரியாமல் ஒரு ஆத்திரமோ கோபமோ பட மாட்டேன், அப்போவும் நான் அமைதியாக தான் இருப்பேன். என்னை யாராச்சும் காயப்படுத்தினாலும், நான் காயப்படுத்தி கோவப்படுத்தினாலும் அப்போவும் நான் அமைதியாக தான் இருப்பேன். அந்த அமைதி வந்து எனக்கு ஒரு ஆயுதம் மாதிரி இதுவரை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு மரத்தை வச்சவன் எப்படியும் தண்ணி ஊற்றித்தானே ஆகணும். அதனால இறைவன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால இறைவனை மட்டும் பிடிச்சா போதும். எனக்கு திரைப்பட பாடல் வந்து மறைச்ச வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அந்த பாடல் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.
0: தேவி அக்கா சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது நம்மளை புரிஞ்சுக்கலை, ஒருத்தவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கலை அப்படின்னாலும் நம்ம அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நம்ம பேசாமல் கொள்ளாமல் அமைதியாக போகிறதுமே ஒரு வகையில் நோ சொல்கிறது தான். அமைதியாக இருக்கிறதுமே அந்த விஷயங்களை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எஸ் இல்லைன்னா நோ எதை சொன்னாலும் அதை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படாமல் நம்மளோட சொந்தமான முடிவாக இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். நேர்பட பேசுன்னு பாரதி சொன்னது இதுக்கு தான். ஒவ்வொரு தடவையும் நோ சொல்லும்போது அந்த கேள்விக்கான அடுத்த கட்ட தீர்வையும் தயங்காமல் சொன்னால் தான் நம்ம மேலே ஒரு முழுமையாக கவனம் வரும்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லியே பழகின நம்ம மனசுக்கு தொடக்கத்திலேயே நோ சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சொல்ல தொடங்கிட்டோம்னா தானாவே நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு எல்லாருமே எஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். நமக்கு தெரியாத பெருசா பரிச்சயம் இல்லாத விஷயங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போதும் முழு மனசோட அதை வேணான்னு சொல்லிடலாம். அதே நேரம் எல்லாத்துக்கும் எனக்கு இது தெரியாது, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லாம ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு எந்த விஷயம் தெரியலையோ அதை கத்துக்க நேரம் ஒதுக்கி செலவழிக்கலாம். இது தெரியாத விஷயத்தையோ இல்ல மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு அரைகுறையா செய்யறவங்க கிட்ட இருந்து நம்மளை யூனிக்கா காட்டுன்னு சொல்லலாம். செய்ய முடியும் இல்லைன்னா முடியாதுன்னு குழப்பமான நேரங்கள்ல நாம பெரும்பாலும் யோசிக்காம செலக்ட் பண்றது என்னன்னா செய்ய முடியும்னு சொல்றதாதான் இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல தெளிவா நம்மளோட விருப்பத்தை சொல்ல பழகலாம். அடுத்ததா ஆதிபகவன் படத்திலிருந்து அருவிமதி அவங்களோட வரிகள்லையும், பணக்காரன் படத்திலிருந்து இளையராஜாவே இசையமைச்சு அவங்களே எழுதின வரிகள்ல இருந்தும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:44 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல, விருப்பம் இல்ல, இப்படியான சூழ்நிலைகள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில குழந்தைகள்கிட்ட நம்ம நோ அப்படிங்கறத எந்த மாதிரிலாம் நாசுக்கா சொல்லலாம்? குழந்தைய எதை கேட்டாலும் எதுக்கெடுத்தாலும் இல்ல முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கு பதிலா நேரா இல்லைன்னு சொல்றதை தவிர்த்துட்டு வேற நல்ல விஷயங்கள் பக்கம் அவங்க கவனத்தை திருப்பலாம். வேற ஏதாவது பண்ணுவோமா? ஒருவேளை இது நீ கேட்டதை விட இன்னும் ஜாலியாகவும் குசியாகவும் இருக்கும்னு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். குழந்தைங்க கேட்கறத செஞ்சு கொடுக்காம நம்ம இல்லைன்னு கடந்து போறதுக்கு முன்னாடி அவங்க உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டதை அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லலாம். செல்லக்குட்டி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும், ஆனா அதை என்ஜாய் பண்ண வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி குழந்தைங்களோட கவனத்தை மாத்தலாம். நம்ம பிள்ளைங்க நல்லபடியா சமத்தா நடந்துகிட்டா அவங்களுக்கு சில கண்டிஷன்களோட சின்ன சின்ன பரிசுகளை கொடுக்கலாம். நீ இதை இப்போ செஞ்சினா அதுக்கப்புறமா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி சில விஷயங்களை செய்ய வைக்கலாம். அவங்க கேட்கறத நம்ம ஏன் இல்லைன்னு, நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்னு, அது ஏன் சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். குழந்தைங்க கிட்ட நீ கேட்கறது சேஃப் இல்லைன்னு, உன்னை ஜாலியாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிற மாதிரி வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லலாம். அவங்க உங்களால் செய்ய முடியாமல் போகிறத அவங்க அந்த சூழ்நிலையை அவங்களால நல்லா கத்துக்கிற அனுபவமா மாத்தலாம். நீ கேட்டது இப்போ அப்பானால செய்ய முடியாது, அதுக்கு இதுதான் காரணம், ஆனா நீ கேட்டதுக்கு பதிலா என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம்னு சொல்லி புரிய வைக்கலாம். குழந்தைகளிட்ட பெற்றோர்களாகி நம்ம சில வரையறையை வச்சு கவனமா ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் ஃப்ரெண்ட்லியாகவும் குழந்தைகளோட இருக்கணும். நீ கேட்கறத இப்போதைக்கு செய்ய முடியாது, ஆனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட நோ அப்படிங்கிறத நாசுக்கா அவங்களுக்கு புரியற மாதிரியும் சொல்லலாம். அடுத்ததா அருள் படத்திலிருந்து நா முத்துக்குமார் அவர்களோட வரிகள்லையும், உல்லாசம் படத்திலிருந்து பழனி பாரதி அவங்களோட வரிகள்லையும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகத்தை தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல, விருப்பம் இல்ல, இப்படியான சூழ்நிலைகள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கமா? இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசிட்டே வர்றோம். இதை பற்றின உங்களோட தகவல்களை எங்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 709-443-9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட தெரிவிக்கலாம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் நோ சொல்ல வேண்டியிருக்கும். நண்பர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை முகம் தெரியாதவங்க கிட்ட இருந்து வர்ற கோரிக்கைகளுக்கு இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் தெரியும். மற்றவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது நாம் அவங்கள ஏமாத்துற மாதிரி தான் நமக்கு தோணலாம். அடுத்ததாக ஒரு நேயர்மை, இதை தொடர்ந்து பார்க்கலாம், பேசலாம். அடுத்ததாக ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கன்னா?
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா.
2: சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க.
3: வாழ்க்கையில நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் முகத்துக்கு நேரா சொல்றது ரொம்ப
2: நல்லதுதான்ப்பா.
3: நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சு அதை கஷ்டப்படுறத விட பிடிச்ச விஷயம் அப்படிங்கறத செய்யலாம். எங்கெங்கெல்லாம் நோ சொல்லலாம் வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறுக்கு துணை போற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அங்க நோ அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் தப்பு அப்படிங்கிற விஷயம் செய்வாரு, அதற்கு எஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம தான் சொல்லறா இருக்கும், நீ செய்யறது தப்பு, நோ அது மாதிரி செய்யாது அப்படின்ட்டு அந்த இடத்துல நோ சொல்லணும். ரெண்டாவது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது செய்ய சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நமக்கு பிடிக்காத டிரெஸ் போட சொல்றாங்க, நமக்கு பிடிக்காத சாப்பாடு சாப்பிட சொல்றாங்க, நமக்கு பிடிக்காத நபரை வந்து திருமணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வீட்டுல கம்பல் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்றதுதான் முக்கியம். பல அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னாப்பா, அம்மா அப்பா முடிவு செஞ்சு அவங்களை கட்டி கொடுப்பாங்க. அந்த பசங்களுக்கு பெருசா பிடிக்காது அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நபரை, காரணம் அவங்களுடைய அந்த மேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு பசங்களை நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல பசங்க நோ சொல்றாங்களா? சொல்லாம தான் நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து சில சமயங்கள்ல அவங்களுடைய ஆசைகள்ல குழந்தைங்க மேல திளிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும்னு அந்த துறை அவங்க வந்து சூஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. அந்த சமயங்கள்ல சரி, நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, அவங்க சொல்றதையே படிப்போம்னு எடுத்து பிடிக்காம படிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல நோ, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டாப் பண்ணி சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிச்சயம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம நோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நாமளே சூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, படிக்கக்கூடிய படிப்பு நம்மளுடைய பார்ட்னர் அந்த சுதந்திரம் எல்லாம் இருக்கு. பட் அந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்ல. இப்பவும் கூட சில பேருக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது சுத்தமா இல்லங்கிறதையும் நம்ம பாக்குறோம், மெயினா கிராமப்புறங்கள்ல. சோ அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் யோசிச்சு அதற்கு நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும்ல.
2: ஆமா, நான் உண்மையுமே நன்றி. நான் உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வம்சம் இது திரைப்படத்தின் பெயர். மருதாணி போவ போல அப்படின்ட்டு
2: உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, சந்தோஷமா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. இப்போ சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்துல நோ சொல்றது உண்மைக்குமே ரொம்ப நல்லது. நமக்கு தெரியாத இல்லை பிடிக்காத ஒரு விஷயங்கள், அந்த சாப்பாடாக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும்.

0: விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்தில்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:22 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல இல்லைன்னா விருப்பம் இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் முகத்துக்கு நேராக நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் பிடிக்கல அப்படின்னா நிஜத்தில் இல்லைன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டைமு எனர்ஜி வரம்புகளை சரியாக கையாள இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லைன்னு சொல்கிறது நம்ம சுயமரியாதையை காப்பாற்றிக்க உதவும்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பயப்படாமல் தைரியமாக இல்லைன்னு சொல்லுங்கள். எதையும் மறைக்காமல் ஓப்பனாக சொல்லலாம். என்னிட்ட பணம் இல்லை, அதை செய்ய எனக்கு போதுமான நேரம் இல்லை, நீங்கள் சொல்கிற டைம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நம்ம மரியாதையாக நடந்துக்கணும். அவங்கள மோசமாக திட்டுறதோ அவதூறாவோ பேசக்கூடாது. குறிப்பாக பழைய விஷயங்களை எல்லாத்தையும் இழுத்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை இல்லைன்னு மறுக்கிறப்போ இப்போ என்னால் முடியலை, பின்னாடி உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே கூட அந்த விஷயங்களை கடந்து போகலாம். இந்த மாதிரி சில வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அமைதியான முறையில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி தட்டி கழிக்கலாம். இல்லைன்னு சொல்கிறதால மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு எந்த ஒரு குற்ற உணர்வும் சுத்தமாக தேவையில்லை. அது நம்மளோட எனர்ஜியை சேர்த்து நமக்கான விஷயங்களை முழு கவனத்தோட வேலை செய்ய ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். அதனால் எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டி பிரச்சனையில் சிக்கிக்காம முடியாதுன்னு சொல்லி நம்மளை நாமே பாதுகாக்கிறது தான் ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு சந்திரசேகரனா கேட்ட மாதிரியே வம்சம் படத்திலிருந்து நா முத்துக்குமார் அவர்கள் வரிகளையும் வாரணமாயிரம் படத்திலிருந்து கவிஞர் தாமரை அவங்களோட வரிகளையும் அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:35 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல இல்ல விருப்பம் இல்ல இப்படியான தருணங்கள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம். பிடிக்கலன்னா பிடிக்கலதான், நோன்னா நோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிடிக்கலைன்னா நேருக்கு நேரா சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம்னே சொல்லலாம். நம்ம மனசு எப்போதுமே ஒரு ஸ்டேஜ்ல இருக்காது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். எஸ் இல்லைன்னா நோங்கிற ரெண்டு வார்த்தைக்குள்ளேயே அது எப்போதுமே குழம்பிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம எமோஷனல் ஆகி சரின்னு சொன்னாலே போதும், அதனால நம்ம மனசு சும்மாவே இருக்காது. ஏன் சரின்னு சொன்னோம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமோன்னு ஒரே குழப்பமாவே நமக்குள்ள இருக்கும். நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா கூட நம்ம மனசு என்ன பண்ணும், அன்னைக்குன்னு நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கும். இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்லவும் மனசும் வராது. உண்மைதான், இந்த டென்ஷனில் நம்ம மனசும் உடம்பு தான் பாதிக்கப்படும். எப்பவுமே நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு நாம சரி சொல்றது நல்லதே இல்லைன்னு சொல்லலாம். முடியாதுன்னு சொல்லி பழகிறது தான் நமக்கு எந்த விதமான மன அழுத்தமும் வராதுன்னு சொல்லலாம். நண்பர்கள் கிட்டையும் சரி, நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டையும் சரி, அவங்க கூப்பிடும்போது ஒவ்வொரு முறையும் சரி சொல்றது ஆரம்ப காலத்துல பாரமா தெரிஞ்சாலுமே இதுவே அடிக்கடி நடந்தா மனசுல ஒரு பாரத்தையே கொண்டு வந்துரும்னு சொல்லலாம். காலப்போக்கில் இதுவே மன அழுத்தத்தையும் கொண்டு வந்துடும். அதனால இல்லை என்னால் வர முடியாதுன்னு தைரியமா சொல்ல பழகிக்கணும். இது நமக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் வராம தடுக்கணும்னு சொல்லலாம். அடுத்ததா கெனடி அண்ணன் கேட்ட மாதிரி கணம் படத்திலிருந்து ஒரு பாடலும் இருவர் படத்திலிருந்து ஒரு பாடலும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:49 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். பிடிக்கல, விருப்பமில்ல, இப்படியான தருணங்கள்ல முகத்துக்கு நேரா நோ சொல்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள 709-443-9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நாள் முழுக்க ஆஃபீஸ் வேலையவே செஞ்சுட்டு இருந்தா நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால அப்பப்போ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பிடிச்ச இடத்துக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடுறது, பிடிச்ச புத்தகங்களை படிக்கிறதுன்னு நமக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும்னு சொல்லலாம். இது நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்பவே உதவும். நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்ய முடியாமல் போனால் மற்றவங்க நம்மளை குறைச்சி மதிப்பிட வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சுயமரியாதையும் பாதிக்கும்னு சொல்லலாம். அதனால் நம்மளால் முடியாத விஷயத்துக்கு தைரியமா நோன்னு சொல்லுங்க. இது நம்ம பேச்சில் இருக்கிற உண்மை தன்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லலாம். பேச்சில் சுத்தம் இருந்தால் மற்றவங்களும் சொல்லுவாங்க இவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு. இதுவே நம்ம சுயமரியாதையை உயர்த்தும்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு எஸ் சொல்றதை விட நமக்காக நோ சொல்ல பழகிக்கலாம். ஸோ நோன்னா நோ தான் சில விஷயங்களுக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நாளைய நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க அமளி ஜெனிஃபர். பை பை, சி யூ. அடுத்ததா பாடலில் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணோட வளத்தை பாதுகாக்கணும், சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமான நச்சுத்தன்மை இல்லாத உணவுகளை நம்ம உற்பத்தி செய்யணும், மண்ணோட வளத்தை மீட்டெடுத்து அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்போ நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் காட்டிகிட்டே வராங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏக்கர் கணக்கில் இடங்களை வாங்கியும் போடுவாங்க. ஸோ நம்ம பகுதிகளிலையுமே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களை வாங்குறதுல தான் அதிகமாக ஆர்வம் காட்டிட்டும் வராங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ இருக்கிற விலையை விடவும் எப்படியும் 2 மடங்கு இல்லைனா 3 மடங்கு அதிகம் ஆகும்போது இன்னும் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்ல அப்படிங்கிற நோக்கத்தில் தான். ஆனால் இன்னைக்கான நெய்தல் பெண் தன்னோட இடத்துல விவசாயம் பண்ணுறதால தனக்கு அளவு கடந்த திருப்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசிஎஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிய சொந்த ஊரா கொண்டவங்க தாங்க திருமதி அமுதா. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு விவசாயத்துல அதிகமா ஆர்வம் இருந்ததால ஸ்கூல்ல லீவ்லாம் விடுவாங்கல்ல, ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு விவசாய வேலைகளுக்கு உதவியா இருந்திருக்காங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருக்கிற தன்னோட கணவர் கூட அங்க போய் வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இவங்களோட கணவர் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி 4 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காங்க. விவசாயம் செய்யறதுக்கான நோக்கத்துல வாங்கல, எதிர்காலத்துல எதுக்காவது நமக்கு உதவும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து மதுரை போகல அந்த தேசிய நெடுஞ்சாலையில தாங்க இந்த இடம் இருக்கு. அமுதா அவங்களோட கணவருக்கு என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பண்றதுல ஆர்வம் இருந்ததுனாலயும் போர்வெல் வசதி எதுவும் இல்லாததால அது இல்லாம ஏதாவது விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த நிலத்துல எலுமிச்சையை சாகுபடி செய்யலான்னு அவங்களோட கணவரும் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க கிட்ட இருந்த 3 ஏக்கர் பரப்புல இயற்கை முறையில நாட்டு ரக எலுமிச்சையை சாகுபடி செஞ்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மகசூல் எடுத்து அதுல கணிசமான லாபம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதாவது 1 ஏக்கருக்கு மட்டுமே 125 மரங்களை நட்டு வச்சு 3 ஏக்கர்ல மொத்தமா 375 எலுமிச்சை மரங்களை வச்சிருக்காங்க. தண்ணீரையும் சிக்கனப்படுத்தணும், எல்லா மரங்களுக்கும் சீரான முறையில தண்ணீர் கிடைக்கணும்னு சொட்டு நீர் பாசன வசதியையும் அமைச்சிருக்காங்க. இதுல கடந்த வருஷம் மட்டுமே 375 மரங்கள்ல இருந்து இவங்களுக்கு 12,800 கிலோ பழங்கள் மகசூல் கிடைச்சிருக்கு. அதை விற்பனை செஞ்சது மூலமா கடந்த வருஷம் மட்டுமே இவங்களுக்கு 361,500 ரூபாய் வருமானம் பார்த்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க வாங்கின பொருள், அப்புறம் அறுவடைக்கான செலவு, அப்புறம் போக்குவரத்து செலவு, இதர செலவுகள்னு மொத்தமாக 188,000 ரூபாய் செலவு போக 273,500 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. ஸோ தோட்டத்தில் விளைகிற எலுமிச்சை பழங்களை இவங்க ஊரில் இருக்கிற சந்தைகளை விற்பனை செஞ்சால் அங்கே தெரிஞ்சவங்களாம் வருவாங்கள, அப்போ அவங்க குறைஞ்ச விலைக்கு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு பக்கத்து ஊர்களுக்கு அனுப்பி அங்கே விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இயற்கை முறையில சாகுபடி செய்யறதால அதிக விலை கிடைக்கலாட்டியும் அதே நேரம் ரசாயன நச்சுத்தன்மை இல்லாத பழங்களை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியுமே இவங்களுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கையான முறையில விவசாயம் செய்யறதால உற்பத்தி செலவு குறையறதோட நம்மளோட மண் வளத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு இவங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ தன்னோட மண் வளத்தை பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாம அதுல இருந்தே கணிசமான முறையில நம்ம தொழில் செஞ்சு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச திருமதி அமுதாவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

சில பழங்களா இருக்கட்டும் இல்லனா கிழங்கு வகைகளா இருக்கட்டும்ங்க சில நாட்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல கிடைக்கிற கிழங்கு தான் நம்மள பலருக்குமே தெரிஞ்ச பனங்கிழங்கு. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பனை மரங்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அந்த பகுதிகளில் இது அடிக்கடி கிடைக்கும் கூட சொல்லலாங்க. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பனம் பழத்தோட விதைகள் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம மண்ணில் புதைச்சி வைக்கும் போது அது முளைச்சி அதோட வேர்ல மாவு பொருள் மாதிரி ஒன்று சேமிக்கப்படும். ஸோ இது 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிழங்கா இந்த பனங்கிழங்கு கிடைக்குது. பொதுவாக பொங்கல் பண்டிகை ஒட்டிதாங்க இது அதிக அளவில் அறுவடையும் செய்வாங்க. ஸோ இந்த கிழங்கை நிறைய பேர் வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வேக வச்சு அதையே மறுபடியும் காய வச்சு ஒடி கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சாப்பிடுவாங்க, சிலர் வந்து பனங்கிழங்குல மாவு தயார் பண்ணி அதை புட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கிழங்குல வந்து கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து அப்புறம் விட்டமின்கள்லாம் இருக்கிறதால நம்மளோட செரிமானத்துக்கும் தசை வளர்ச்சிக்கும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் இரத்த சுகையை தடுக்கிறது ரத்த ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். இவ்வளவு சத்துக்களும் பயன்களும் இருக்கிற இந்த பனங்கிழங்க வச்சு நம்ம எப்படி பனங்கிழங்கு லட்டு செய்யலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. இந்த பனங்கிழங்கு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா பனங்கிழங்கு 1/6 எடுத்துக்கணுங்க, அப்புறம் துருவன தேங்காய் 1 கப்பு, நாட்டு சக்கரை 1/2 கப்பு, அப்புறம் ஏலக்காய் 2. முதல்ல பனங்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு அதுல இருக்கிற நாரையெல்லாம் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம குளிர்பதன பெட்டி, அதான் ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவோம்ல, அதுல கொஞ்ச நேரம் வச்சுக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கணும் அப்படிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த பனங்கிழங்குல இருக்கிற பிசு பிசு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அது கூட ஏலக்காயும் சேர்த்து நம்ம மிக்ஸில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு பனங்கிழங்கு மாவு கூட தேங்காய் துருவல் அப்புறம் நாட்டு சக்கரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து

உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதாங்க. நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்ச சுவையான பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நம்ம பகுதியில் இருக்கிற பேக்கரிகளில் பார்த்தீங்கன்னா கேக் பப்ஸை தவிர ஆரோக்கியமான நிறைய உணவுப் பொருட்களுமே தினசரி முறையில் விற்பனையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இந்த பனங்கிழங்கு அதிகமாக கிடைக்கிற நாட்களில் நம்மளும் பனங்கிழங்கு லட்டாக செஞ்சு நம்ம கடைகளில் கொடுத்து விற்பனையும் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு பொருள் வாங்குற செலவும் கம்மி, செய்கிறதுக்கும் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிறதால தாராளமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை செஞ்சு கூட விற்பனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நிறைய பெண்கள் வந்து தங்களோட சருமத்தை பராமரிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது சருமத்தை நல்லா பொலிவா வச்சுக்கிறதுக்காக சத்தான நிறைய உணவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லாம வெளிப்புறமும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதுக்கான முயற்சிகளையும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக ஃபேஸ் க்ரீமு, அப்புறம் சீரம், டோனர்னு முகத்துக்கான நிறைய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போல்லாம் சந்தைகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் வந்திருக்குங்க. அதை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட உடலில் நிறைய பிரச்சனைகளையுமே கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட அழகை இன்னும் மெருகேத்தணும்னு இயற்கையான முறையில் எப்படி பண்ணலான்னு யோசிச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அவங்களோட அழகை பராமரிப்பாங்க. அதே மாதிரி தன்னோட ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துப்பாங்க. சோ அந்த வகையில இயற்கையான முறையில அதிக செலவும் இல்லாம நம்மளோட சருமத்தை பராமரிக்க நம்ம எடுக்க வேண்டிய பொருள் தாங்க கஸ்தூரி மஞ்சள் தூள். அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் கிழங்குக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். ஸோ அந்த வாசனின் காரணமாக தான் மற்ற மஞ்சள் பொடி போல இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் பொடியை வந்து அழகு சாதன பொருட்கள்லையும் நறுமண கலவைகள்லையும் பெண்கள் உடலில் பூசி குளிக்கிற குளியல் பொடியாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி எப்படி ஃபேஸ் பேக் தயாரித்து முகத்தில் பயன்படுத்தலாம்னா இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் பேக் தயாரிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன எடுத்துக்கணும்னா, முதல்ல 2 இல்லைன்னா 3 தேக்கரண்டி முல்தான மிட்டி பொடி, அப்புறம் 1/2 தேக்கரண்டி கஸ்தூரி மஞ்சள் பொடி, கொஞ்சமாக துளசி பொடி, 3 டீஸ்பூன் தேன், அப்புறம் தயிர், இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பசப்பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா இதை முகத்தில் தடவிட்டு 1-20 நிமிஷம் கழித்து நம்ம சுத்தமான தண்ணியில் நம்ம கழுவிட வேண்டியதுதான். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நம்மளோட முகம் பார்க்கறதுக்கே ரொம்ப பொலிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற முகப்பரு, சின்ன சின்ன தழும்பு, அப்புறம் கருவளையம், இது எல்லாமே மாறி நம்ம முகத்தை ரொம்ப பளபளப்பாக பிரகாசமாக மாற்றும். இந்த அழகு குறிப்பை வந்து நம்ம வீட்டில் 2 இல்லைன்னா 3 நாள் பயன்படுத்தினாலே நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கஸ்தூரி மஞ்சளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம முகத்துல ஏற்படுற மாற்றங்களையும் நம்மளே கண்கூடவே பார்க்க முடியும். நம்மளுக்கு பொலிவான முகத்தை தர்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அரணாவும் இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்குதுங்க. ஸோ எப்படி அப்படின்னா, புற்றுநோய் அபாயத்தில் இருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்குது. அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூளில் இருக்கிற கற்குமால் அப்புறம் கட்டியோன், இந்த 2 வேதிப்பொருட்களும் புற்றுநோய் செல்கள் நம்மள்கிட்ட உருவாகிறத தடுக்குதுங்க. கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துறதால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம், சீரம், டோனர்லாம் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம வீட்டுகளே நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த கஸ்தூரி மஞ்சளை வாங்கி போடும்போது கூட நம்மளோட முகமும் நல்ல பளபளப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலூர் FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இப்பெல்லாம் அடிக்கடி பருவநிலை மாற்றம் ஏற்படுறதால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சளி இருமல் தாங்க அதிகமா இருக்கு. அதுலயுமே குழந்தைங்களை விட வயசானவங்க தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க தான், இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இப்போ இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து தாய்ப்பால் எடுக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வேக்சின் ரெகுலராக இப்போ போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதால ஏற்கனவே இருமல் சளிலாம் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள்லாம் நடக்கிற நாட்களில் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதனால அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்துகள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்னாடிலாம் நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் அந்த சளி இருமலுக்கு மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ முன்னோர்கள்னு சொல்றதை விட இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கனே சொல்லலாங்க. ஸோ இப்போ கூட எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா தான் எங்கள் வீட்டில் யாருக்காவது இருமல் சளிலாம் வந்துட்டுனா அவங்க வந்து இந்த கை மருந்துலாம் சொல்லுவாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களும் கொடுப்போம், சரியாகிரும். ஸோ அப்படி அவங்க சொன்ன ஒரு சில மருந்துகளை தான் உங்கள் கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இதுல முதல் மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேனும் இஞ்சிந்தாங்க. நம்ம வீட்டு சமையலறையில எப்பவுமே இந்த தேன் இஞ்சி இருக்கதான் செய்யும். ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்மளோட முன்னோர்களுமே சளி இருமல்லாம் வரும்போது அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இதில் இஞ்சியை பார்த்தீங்கன்னா நம்ம சளியை வந்து நல்லா இறுக்கமடை செய்யும். அதே மாதிரி தொண்டை எரிச்சல்லேருந்து நிவாரணம் கொடுக்கும். அதே இது தேன் வந்து நம்மளோட தொண்டை வழியை போக்குறதுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த இஞ்சியோட சாறை எடுத்து அது கூட நம்ம கொஞ்சமாக தேன் கலந்து குடிக்கும்போது இருமல் அப்புறம் தொண்டை வழியில் இருந்து நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டா மட்டும் போதும். அதாவது இருமல் இருக்கிற நாட்களில் நம்ம ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதை சாப்பிட்டாலே போதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நிறைய பேருக்கு வந்து இந்த மூக்கடைக்கிறது, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல சூடான தண்ணியில் யூகாலிப்டஸ் என்ன இருக்குல்ல, ஸோ அதை ரெண்டு மூணு சொட்டு போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவி பிடிக்கணுங்க. ஸோ இதையும் நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம மூக்கடைப்புலேருந்து நம்மளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மூலிகை தேநீர். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி பனிக்காலங்கள்லாம் இருக்கும்ல, அதாவது அதிகமாக மழை பெய்கிற நாட்கள்லையும் இந்த பனிக்காலம் சொல்லும்போது இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த நாட்களில் நம்ம வந்து இந்த மூலிகை தேநீரை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடலுக்கு இதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்குங்க. அதில் என்னென்ன மருந்து போடணும்னா இதில் வந்து நம்ம துளசி, பட்டை, மஞ்சள் இந்த மூணையும் நல்லா கொதிக்கிற நீரில் போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிட வேண்டியதாங்க. ஸோ இதை குடிக்கிறது மூலமாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மள்கிட்ட இருக்கிற சளி இருமல் அப்படியே பறந்து போயிடும். நாலாவதாக மஞ்சள் பால். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா சாதாரண தும்மல் ஜலதோஷம் வந்தாலே வீட்டில் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலில் மஞ்சள் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா மஞ்சளில் வந்து குர்குமின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் தூளை நம்ம பால் கூட சேர்ந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சளி, தொண்டை கரகரப்பு, இருமல் இது எல்லாத்துக்குமே நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இருமலுக்கான கஷாயம். இந்த கஷாயம் தாங்க உள்ளதுலேயே மெயின். ஸோ இந்த கஷாயம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் 1 கையளவு துளசி, அப்புறம் 1 5 மிளகு, 1 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அப்புறம் 5 புதினா இலை. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கணுங்க. இடித்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும்போது நம்ம இடித்து வச்ச இந்த மருந்தையும் போட்டு 3-5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதை இறக்கிட்டு அதை வடிகட்டி இப்போ இதை வந்து நிறைய மருந்துகள்லாம் சேர்த்துருக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, ஸோ அதனால் அதோட டேஸ்ட் நம்ம கொஞ்சமா தேன் கலந்து குடிக்க வேண்டியதாங்க. ஸோ இந்த கஷாயத்தை நம்மளுக்கு சளி இருமல் இருக்கும்போது நம்ம குடிச்சோம்னா நம்மளுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்குங்க. ஸோ நம்மளுக்கான மருந்துகள் எல்லாமே நம்மளோட சமையல் அறையில் இருக்கும்போது எதுக்காக நம்ம இருமல் சளியை பார்த்து பயப்படணும்? இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள் வந்துடக்கூடாது, கொஞ்சம் காற்று அடிச்சிடக்கூடாது, உடனே குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் பொத்தி பொத்தி வைப்பாங்க. ஸோ நம்ம கைவசமே இந்த மாதிரி மருந்துகள் இருக்கும்போது நம்ம இனிமேல் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சளி இருமல்
வரும்போது நம்மளும் இந்த மருந்துகளை கடைபிடிக்கலாம்ல. ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த மருந்துகள் ஒத்து போகாம இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு இரு இரு இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆப்ல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வள்ளம்லாம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வள்ளம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசுதான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலைய அத எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அத பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்புள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமான பெருசா ஒன்னு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், மல்லாங்கிணறு தான் அவருடைய ஊர். April 13, 1966 பிறந்தவர். இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய நிறைய இலக்கியங்களை, தமிழ்நாட்டின் சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். அவர் எழுதல புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மற்ற ஊர்களில் பேசும்போது எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம பேசுவோம், நம்ம ஊரில் பேசும்போது நம்ம எழுத்தாளர்களை மட்டுமே பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். குழந்தைகளுடைய உலகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வித்தியாசமான உலகம். குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய PhD படிக்கிற மாதிரி. குழந்தைகளுடைய மனநிலையை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. எங்க ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பொதுவாக நம்ம வீடு பேரு அப்படின்னா என்ன, நம்ம இறந்து முக்தி அடைகிறது தான் வீடு பேருன்னு நினைப்போம். சராசரியான மக்களுக்கு வீடு பேருனா ஒரு சொந்த வீடு வாங்கினா அதுவே ஒரு பெரிய வீடு பேரு தான். ஆனால் சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா, அவளுடைய மனநிலை, அவளுக்கு பேரு லட்சுமி குட்டின்னு பேர். அவளுடைய மனநிலையை அந்த கவிஞர் கவிதையா வடிச்சிருக்கிறார். ஆனந்தராஜ் வீட்டுக்கு ஆனந்த பவன் என்று பெயர். ஆனந்தராஜ் வீட்டுக்கு பெயர் ஆனந்த பவன். ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஐஸ் ஹவுஸ். மணிகண்டன் வீட்டிற்கு மணிஷ் இல்லம். நம்ம வீட்டுக்கு எம்பா என் பெயர் இல்லை என கேட்கிறாள் லட்சுமி குட்டி. ஒவ்வொரு பிள்ளைங்க பேர்லயும் அவங்கவுங்க வீடு இருக்கு. இந்த பிள்ளை பேர்ல அவங்க வீடு இல்லை, ஏன், இது வாடகை வீடு. இப்ப அந்த தகப்பன் நினைக்கிறார், இனி அடுத்த முறை வீடு தேடும் போது அவள் பெயருள்ள வீடாக தேட வேண்டும். என்னங்க செய்ய முடியும், இருக்கிறவங்க வீடு கட்டி பேர் வைப்பாங்க, இல்லாதவங்க பேர் இருக்கிற வீட்டில் போய் இருந்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இவ்வளவு பெரிய துயரத்தை கடந்து போக முடியும் என்று எங்கள் ஊர் கவிஞர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதே லட்சுமி குட்டியை வச்சு இன்னொரு ஒரு குட்டி கவிதை. இன்னைக்கு நாம இந்த தங்கத்துடைய விலையை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பகீர்ன் ஆகுது இல்லையா. எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க, பாட்டியெல்லாம் சொல்லணும், அந்த காலத்தில் 1 gram 10 rupees விற்றுச்சு, இப்போ பாரு 11,000 rupees விற்கிது. உடனே நம்ம கேட்குறோம், 10 rupees விற்ற போது நீ எவ்வளோ வாங்கின, ஒன்றும் வாங்கலை. 11,000 rupees வாங்கும் போது நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல, ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறதே இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமாக வரும் இல்லையா. ஆனால் இந்த கவிதையை கேட்டிங்கன்னு வைங்களேன், ச்சி இவ்வளோ தானே நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். இதே லட்சுமி குட்டியை வச்சு தான், அப்பா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இந்த பாப்பா கேட்குது, அந்த பொருளை பற்றி கேட்குது, அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி, இனிக்காது என்றார் அப்பா. என் கூட விளையாடுமா, இல்லை. பேசவாவது செய்யுமா, பேசாது. அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றால் லட்சுமி குட்டி. அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றார். கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேட்குறா, பேசாதுமா. இது இனிக்குமா சாப்பிட்டு பார்த்தா, இனிக்காது. என் கூட விளையாடுமா, விளையாடு. அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு. இப்போ இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு, ஆனால் ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லைல்ல. அது நம்ம கூட பேசாது, அது நம்ம கூட விளையாடாது, அதை சாப்பிட முடியாது. அவசரத்துக்கு பசிச்சிச்சுன்னா 11,000 rupees பொருள் தான், சாப்பிட முடியுமா. ஆனால் ஒரு 1 rupee பிஸ்கட்டு தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: முன்னாடி எல்லாம் யாராவது 100,000 ரூபா பணம் வச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்களாம் பெரிய லட்சாதிபதி. இப்ப யாராவது 1 பவுன் நகை வச்சிருந்தாலே அவங்க லட்சாதிபதி தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கத்தை கூட கடந்து போக ஒரு குழந்தையின் உலகத்தால் முடியும் என்று அவர் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். ஒரு ரயில்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறவர் பிச்சை எடுக்கிறார், பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன். அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. அந்த பெட்டியில யாருமே இல்லை, ஆனா யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா? இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும்? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அது கவிஞர்களால், படைப்பாளிகளால், இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். நான் இப்ப சொன்ன இந்த 3 கவிதைகளையும் எழுதிய அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள். எங்க ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார், அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம், இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளவுதான், எல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமா நிப்போம் இல்லையா? ஆனா அங்க இருந்துதான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது. புள்ளி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோலம் தொடங்கும். அப்ப புள்ளி வச்சு முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க, இனிமேதான் கோலமே இருக்குது. சினிமால ஒரு நடிகர் சொல்லுவார்ல, கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வருது. இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள், புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இனிமேதாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோட எழுந்து நில்லுங்கள், எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்க ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். 700 வருஷமா எங்க ராஜபாளையத்துல ஒரு மரம் இருக்குது, 700 வருஷமா ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம், பாவோ பாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது. அது ஆப்பிரிக்கால இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது, சின்மையா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. நான் இதை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டேன், இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க, நீங்க சொன்ன மரம் இதுதான், ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்ல இல்லை, இது தென்காசி ரோட்ல இருக்கிற சின்மையா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நின்று அங்க போட்டோலாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போற போக்குல தானே சொல்றாங்க அப்படின்னு இல்லாம அதை போய் தேடி பார்த்து அங்க நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்ப முகநூல்ல பதிவு செஞ்சாங்க. என்டி ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவளம் வந்த நல்லூர்ல வேலை பார்த்தாருன்னு அதையும் நான் பதிவு செஞ்சேன். கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும், உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, நீ என்டி ராமாராவ் உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால இந்த முறை எஸ்ரா அவர்களுடைய படைப்புகளை, அவர் எழுதின நிறைய புத்தகங்களிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: உன் விழியும் என் வாழும் சந்தித்தார்.

0: ஆடி பழகு
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தா.
2: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
3: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
3: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
2: எப்படிக்கா?
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பொதுவா நம்ம வந்து ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. ஆனா எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல. ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை, அது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமா ஒரு வரியில தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், ஒரு எழுத்தாளர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார். நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நீங்க புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்க அதை விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். நீங்க அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாவே இருக்கும். ஒரு ஒரு ஒரு நெருக்கடியில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவல்ல இடையில இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்றது எல்லாமே சத்தியம்தான். ஒரு வாரத்துக்கு உங்க மேல ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்க நினைச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்க அதை படிச்சு முடிச்ச உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேல ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார். நீங்க அதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இப்போ நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, அது அர்த்தமா எடுத்துக்கோங்களே, நமக்கு நிறைய பேர் தெரியாது. ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஆண்டன் செகாவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இவரை போய் நம்ம எங்க படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. ஆனா எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செகாவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில் கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். 206 நூல்கள் வந்து ஆண்டன் செகாவ் எழுதியிருக்கிறார். ரஷ்யாக்காரர். அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்களேன். அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில அடிமையா இருந்தவங்க. ஆண்டன் செகாவுடைய அப்பா வந்து ஒரு துறைமுகத்துல ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைங்க, நிறைய கடனாகி போயிருது. நைட்டோட நைட்டா ஊரை விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. ஆனா கடன்காரங்க சுத்தி வந்து பிடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க. டாக்டன் செக்காவன் இருக்கிறாருல, இந்த எழுத்தாளர், வருங்காலத்துல எழுத்தாளர் ஆக போறாரு, அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. பிற சில வருடங்கள் கழிச்சுதான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போறாங்க மாஸ்கோல. அப்ப இவரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டன் செகாவ் டாக்டருக்கு படிக்கிறார். அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர். ஆனா 3 ரூபில் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறார். அதை ஒரு சேவையாகவே செய்கிறார். இன்னைக்கும் அப்படி வாழ்கிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். எங்க ராஜபாளையத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார். அவர் கடைசி வரைக்கும் 50 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார். 50 ரூபாய் டாக்டர் அப்படின்னா 5 ரூபாய் தான் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தார். அவர் இறக்கும் போது 50 ரூபாய் தான் வாங்கினாரு. ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்க ஊரை கொண்டாடி தீர்ந்துச்சு. அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது. யாரெல்லாம் மக்களுக்காக, யாரெல்லாம் மக்களோடு, யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனை போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆண்டன் செகாவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர். நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்தில் இருந்தோம். விருதுநகர் மாவட்டம் வந்து அறிவொளி இயக்கத்தில் ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் எவ்வளோ வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ, விருதுநகர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது. நாங்கள்லாம் அங்கே தான் உருவான பேச்சாளர்கள். நிறைய வீதி நாடகங்கள்லாம் நாங்கள் நடிப்போம். அதில் அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்கள் அப்போ போடுவோம். ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிரும், உன்னை கடித்த உடனே ஒரு கூட்டம் கூடிரும். கூடி இந்த நாய்களையெல்லாம் இப்படி வெளியில் விடுறது பெரிய தப்பு, இது பாட்டுக்கு போற வர்றவங்களெல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த ஓவரா சவுண்டு விட வேண்டாம், இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாயிரும். உடனே அவன் பேச்சை மாற்றுவான். அதான்

0: தெரியலையே, நாய்க்கு நல்ல நாயா தான் இருக்குது, இது இவன் தான் கொண்டு போய் காலை உள்ள கொடுத்துருப்பான். நாய் வாய்க்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும், நாய் மேல தப்பு இல்லை இவன் மேலதான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு பேசுவாங்க. அந்த நாய் நாயாத்தான் இருக்கும், பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்காவ் நிரூபித்திருப்பார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதானே இருக்கிறோம். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க, ஏன் அப்ப மான் கணக்கு அழகா விளையாடுது அப்படிங்க. அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன், எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படிங்க. எப்பயுமே இந்த ஊர் வந்து நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது. அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதுல சொல்லியிருப்பார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அடிப்படையில ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னைக்கு சக மனிதனின் குரலை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை. சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. இன்றைக்கு சக மனிதனுடைய துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு இதயம் கூட இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை காரணம் காட்டியாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எதையாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தப்படுகிறது. அது அவர் துக்கம் அப்படிங்கிற ஒரு கதை, ஆண்டன் செக்காவுடைய கதையை இவர் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு குதிரை வண்டிக்காரர், ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் தானே இருப்பாங்க, ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் மேலே இவன் உயிரையே வச்சுருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான். இறந்து போன துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில் முதல் ரெண்டு பெண்கள் ஏறுவாங்க, இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான். வந்து போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்வாங்க, சென்னு கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து ரெண்டு பேர் ஏறுவாங்க, ஐயா இன்னைக்கு என் வீட்டில் எப்பா எங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விடுப்பா, என்கிட்ட குடை சாய்ச்சி விட்றாத அப்படிம்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம்

0: வரைக்கும் பல மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான் நம்ம முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான். யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா, அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க. இரவு ஆயிடும், இனிமே யாரும் சவாரிக்கு வரமாட்டாங்க. ஆனா துக்கம் தொண்டையை அடைச்சிக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு உனக்கு தெரியாது. இந்த குதிரை வண்டியில இருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை நான் ரொம்ப அன்பா வளர்த்தேன், அவனு என் மேல உயிரா இருந்தான், இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். யாருக்கிட்ட சொல்லுவான்? குதிரை கிட்ட சொல்லுவான். குதிரை புரிந்தது போல அப்படியே தலையசைக்கும். இன்னைக்கு ஒரு ஐந்தறிவு உயிரிடம் ஒரு மனிதன் கிட்ட பேசுவது மாதிரி கூட ஆறறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லியிருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? பெட் அனிமல்ஸ் எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? எந்த நாயும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே. மனிதர்கள் மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: ராமேஸ்வரம்
5: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: நீயே சொல்லு.

0: வரும் ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடன்ல தொடரா வந்தது. ரொம்ப அருமையான புத்தகம். யாருக்காவது நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுல பொதுவா இப்ப வாசனை பத்தி நம்ம பேசணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனைய நீங்க அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்க. நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைல அம்மா அடிச்ச பவுடர் வாசனை ஞாபகம் வரும். அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி வெமி பவுடர்னு ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஈய டப்பால நிறைய இருக்கும் பவுடர். ஆனா அந்த பவுடர் எப்படிதான் வாசனை குறையாம இருந்ததுன்னே தெரியல. அந்த ரெமி பவுடர் அடிச்ச உடனே அப்படியே மணந்து விலகும். அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, குட்டிக்குறான்னு ஒரு பவுடர். இந்த கர்ச்சிப்பை விரிச்சு அதில் அந்த பவுடர் அப்படி தெளித்து சுருட்டி அப்படி காலத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா அப்பா எந்த ஊர் சுற்றிட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அம்மா பக்கத்தில் வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும். அப்போ தான் தாளித்து ஊற்றிட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க, தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. அம்மா மேலே ஒரு வாசனை அடிக்கும், பாட்டி மேலே எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும். நிறைய பாட்டி வந்து வெத்தலை போடுவாங்க, அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டிக்கிட்ட இருக்கும். நிறைய தாத்தாக்கள் கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும், ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உக்காந்துருப்பாரு, அந்த விபூதி வாசனை அடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியிலேருந்து வர்றவங்க கிட்டேருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான், வாசனைன்னு வாசனை ஒரே வாசனை. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கதையில் எலினார் அபோட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன? ஒரு பெண்மணி மட்டும் சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச வாசனை வந்து விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும்போது, அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உரையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு ஷூ சாக்ஸ்ல இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பசங்க வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த ஷூவை கொஞ்சம் துவைச்சுதான் போடேண்டா, இல்லை துவைக்கத்தான் போடேண்டா, எலிச்சத்த வாசனை எந்நேரமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு விளையாட்டு வீரனுடைய காலில் போட்டிருக்கிற கால் உரையின் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும்னே, என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன், அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான், ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான். அந்த கால்களின் வேர்வையை இந்த கால் உரைதானே சொல்லி காட்டுகிறது, அதனால எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காட்டி வைக்கும் வழிகாட்சி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொட்டு மலர்குழல் பாதம் அளந்து

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: திரைப்படத்தை பத்தியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார். ஒரு ஈரானிய திரைப்படம், நம்ம தமிழ் படமே இங்க பாக்குற மாதிரி இல்ல, ஆனா ஒரு ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்க பதிவு செஞ்சிருக்கிறார். குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம், போயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம். ஒருத்தன் குப்பை அள்ளுறான், ஒரு நாட்டில் குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுறதுக்கே வந்து அங்க வந்து தேர்வுலாம் வைப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் குப்பை அள்ளுற வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க ரொம்ப கஷ்டமான இது போல. அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசல்ல இந்த குப்பை அள்ளுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார். குப்பையள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தச்சையெல்லாம் பார்க்குறாரு, ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்மளுக்கே தெரியும் இல்லையா, படித்து பிரிக்காமே அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் அப்படி வந்து விழும்போது இவருக்கு வருத்தமாக இருக்கு. என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதான் கிழிக்கிறீங்க, படித்தவுடன் கிழித்து விடவும்னு கிழிக்கலாம்ல, படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதுன கடிதம், அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பிரச்சனைய, அவளுடைய சோகத்தை எல்லாம் அவள் எழுதியிருக்கிறான். ஆனால் அண்ணங்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வாசிக்காமையே கிழிச்சு கிழிச்சு குப்பையில் போட்டிருக்கிறார். இப்போ இவரால் தாங்க முடியல. இந்த குப்பாளுறவர் என்ன பண்ணுறார், மறுநாள்லேருந்து அந்த லெட்டருக்கு இவர் பதில் அனுப்புகிறார். உனக்கு அவ்வளோப்படாதம்மா, வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புகிறார். அந்த பொண்ணு அதனால் ஆறுதல் அடைகிறாங்க. இப்படிய நாட்கணக்கில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குப்பை அள்ளி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரும் பகுதியை அந்த பொண்ணுக்கு இவர் ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார். இவரை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க. ஆனால் நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும். இதை எஸ்ரா அழகாக எழுதுகிறார். சொற்கள் என்பது விதை மாதிரி, சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க, ஆனா நம்ம பயந்துடுறோம். யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கேட்பானோ இவன், இல்லை ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே 90% மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள், அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகளை தான் தேடுகிறார்கள். நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ளக்கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா, நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்துல, ஒரே வீட்டில் அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையாக கூட இருக்கலாம், பெரும்பாலும் அப்படிதான் அமையும். ஒரு கணவன் கப்பலில் மாலுமியாக இருப்பார், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினச்சிட்டே இருப்பான், பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான், அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவார், அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டில் என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும், கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே தங்கியிருக்கும். அங்கே ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்று ஞாபகம் வரும், கல்யாணமான புதுசில் இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்காவில் பேசுகிற கிளி இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு இதை அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்கேருந்து மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு, சஸ்பென்ஸாக ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடச்சி வீட்டுக்கு வருவார். தேடி தேடி பார்ப்பார், அந்த கிளி ஹாலில் இருக்காது, கிச்சனில் இருக்காது, பெட்ரூம்லேயும் இருக்காது, எங்கே வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவிக்கிட்ட வந்து, ஏ நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையாக இருந்துச்சு, என்ன பண்ணியிருக்கு அந்த அம்மா, சமைச்சு சாப்பிட்ருக்கு. பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன நினச்சி அனுப்பி வச்சாரு, நம்மளுக்கு பதிலாக அந்த கிளி அவள் பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டுச்சு. இப்படித்தான சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம். புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படிம்பாருல, சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிட்ற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம். அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்று பதிவு செய்வார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சில பேர் விரும்புகிறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் அவர் சொல்கிறார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல, அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான். இதை அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது, சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னா நம்ம மேலே நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா, ஒரு நாள் நம்மளையே டோட்டலாக சாப்பிட போகிறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோட உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா. அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மயில் தோகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த வார்த்தை.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அதுக்கப்புறம் நம்ம ஜான்கோரை தம்பியுமே இனிமே தான் வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு தேசிய கைத்தறி தினமாக வந்து கொண்டாடப்படுதான். கைத்தறி நெசவு தினம்னா, எந்த மிஷினுமே இல்லாமல் மனிதர்கள் வந்து தங்களோட கை அப்புறம் வந்து கால் இயக்கத்தை கொண்ட அந்த நூல்கள் வந்து துணியாக மாத்துற ஒரு பாரம்பரிய கலை தான். இதில் வந்து நூல் தயாரிக்கிறதுல இருந்து துணி ஷேப் வர வர நிறைய நுணுக்கமான வேலையெல்லாம் செய்யப்படுது. பஞ்சு இல்லைனா அந்த பட்டியில் பட்டிலிருந்து வந்து நூல் கோர்த்து அப்புறம் வந்து அந்த நூல்களுக்கு தேவையான அந்த இயற்கை இல்லைனா செயற்கை சாயங்கள் மூலமாக அந்த வண்ணம் பூசப்படுது. நெசவு செய்ய வந்து தேவைப்படுற அந்த நீளத்துக்கு வந்து நூல்களை வந்து வரிசையாக கரெக்டாகவும் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. நெசவாளர் வந்து அவங்களோட கைகளால் நாடாவை செலுத்தி கால்னால் அந்த மிதிப்பலகையை வந்துட்டு அழுத்தி அந்த துணியை வந்து நெய்கிறாங்க. நெய்து முடிச்ச அப்புறம் அந்த துணியெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தரம்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா தான் அவங்க வந்து மடிச்சு அந்த விற்கிறதுக்கு வந்து தயாராகுது. சின்ன தொழிலான இந்த கைத்தறி துறையில் வந்து லட்சக்கணக்கான

பாக்கான மக்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட அந்த பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம். அதாவது ஒரு எழுத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து 5 உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள், 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு நேயருக்கு வந்து ஒரு எழுத்து, அடுத்து ரெண்டாவது நேயர்களுக்கு வந்து ரெண்டு எழுத்தில் உள்ள அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேம் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்ததான் இன்றைக்கி வந்து விளையாட்டு செய்திகள் பார்த்தோன்னா, அந்த யூத் உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதலில் இந்தியாவை சேர்ந்த வந்து ஆசிஸ் அப்புறம் தரணிதரன் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபைனலுக்கு முன்னேறியிருக்காங்க. அமெரிக்காவில் யூத் அந்த 20 வயசுக்கு உட்பட்டோருக்கான அந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் வந்து 21வது சீசன் வந்து நடக்குதான். மொத்தம் வந்து 147 டீம் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி 1800 பேர் வந்து அதில் கலந்துருக்காங்க. இந்தியா சார்பில் வந்துட்டு 23 வீரர்கள், 13 வீராங்கனைகள் என மொத்தமாக வந்துட்டு 36 பேர் வந்து களமிறங்கி வந்து உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கான அந்த வட்டையெறிதல் சுற்றுமே நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த வந்து ஆசிஸ் யாதவ் அவங்களும் தரணிதரன் அவங்களுமே பங்கேற்றிருக்காங்க. ஆசிஸ் அவங்க வந்துட்டு 69.87 மீட்டர், அதுக்கப்புறம் தரணிதரன் அவங்க வந்துட்டு 68.7 மீட்டர்னு ரெண்டு பேருமே 2வது இடத்தையும் 12வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அது ஃபைனலுக்கும் போயிருக்காங்க. அதை வந்துட்டு பாராட்டுற விதமாக தான் இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம கேமுமே சொல்லிட்டோம். ஒரு எழுத்தில் தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும்னா கால், இல்லைனா உங்களுக்கு பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான

0: அவுட்டோர் கேட்டரிங் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம், இயற்கை விவசாயி.
2: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன், நல்லா அருமையா போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம் எல்லாம்.
2: நன்றிண்ணா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே, நான் கேட்டீங்களா?
3: கேட்டமா. ஒற்றை எழுத்தா ரெட்டை எழுத்துக்கு வரணுமா? நான்
2: ஒற்றை எழுத்துனா, ஒரு எழுத்துல உள்ள வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்கண்ணா.
3: பூ.
2: பூ.
3: கை.
2: கை.
3: மை.
2: மை.
3: தீ.
2: தீ.
3: அதுக்கப்புறம் வந்து ஊ, கை, மை, தீ, வை.
2: வை. அஞ்சு வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாடல் தான் வேணும்?
3: புது பாட்டா பழைய பாட்டு?
2: புது பாட்டுனா?
3: புது பாட்டுனா உங்களுக்கு.
2: சரி, ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றிமா, நன்றிமா, தொடர்ந்து கலந்துக்குவோமா.
2: நன்றிண்ணா. நம்ம ஆனந்தன் அண்ணாவுமே 5 ஒரு எழுத்துல இருந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு நேயருமே நமக்கு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, தீனா அண்ணா பாமன்ல இருந்து. அவங்களுமே பூ, ஈ, மை, பூ, போ, பை, போன்னு 5 வந்து அவங்களுமே கரெக்டா அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து இரும்பு திரையில இருந்து முதல் முறை மலை அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிண்ணா, அவங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு நான் கண்டிப்பா பாடலுமே கொடுத்துர்லாண்ணா. அடுத்ததா நம்மளுமே ஒரு நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம தோட்டத்துலேயும் சந்தையிலையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை, அதோட ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதில் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது, அதுதான் அரைக்கீரை. இந்த கீரை வந்து நம்ம பாரம்பரிய உணவில் வந்து முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கிற ஒரு சத்தான கீரை தான். இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், மக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதனால் வந்துட்டு இரத்த சிவப்பணுகள் உருவாக வந்து உதவுறதோடு, அதுக்கப்புறம் உடம்பு வந்து சோர்வடையாமல் அந்த சுறுசுறுப்பாக இருக்க வந்து பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் வந்து எலும்புகள் பற்கள்லாம் வலிமையாக இருக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க, செரிமான பகுதியெல்லாம் சீராக வச்சுக்க, உடம்பு வளர்ச்சிக்கெலாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. அரைக்கீரையை வந்து கீரை கூட்டு, அப்புறம் மசிச்சு, பொரியல், சாம்பார், பருப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய வகையில் சாப்பிடலாம். ஏன் சூப் கூட வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு சில நேரமாவது இந்த கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கீரை வகையில் வந்து இயற்கையாகவே பல வைட்டமின்கள், அப்புறம் சத்துக்கள், நார்ச்சத்துக்கள்னு இருக்கு. அதனால தான் நம் முன்னோர்களுமே என்ன ஆரோக்கியமாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அதனால நம்மளுமே இந்த மாதிரி சத்தான உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம், அதாவது ஒரு எழுத்து வார்த்தைகள் வந்து கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து நேயர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததான் 2 வார்த்தைகள் வந்து சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க, 7094-43-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அடுத்தடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 91.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: ஜான்ஹோரே.
2: நம்ம ஜான்ஹோரே தம்பியுமே வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம்க்கா, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அவங்களுக்கு பதிலா தான் கார்த்திகா அக்கா வந்திருக்காங்க. அவங்களும் சூப்பரா பண்ணுவாங்கக்கா.
4: அப்படியா? சரி, குட்டி பையா நல்லா இருக்கியா?
3: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கேளுங்க
2: அக்கா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமேக்கா, கேட்டீங்களா?
4: ஆமாக்கா, 10 நிமிஷம் லேட்டா வந்தேன். நீங்க ரெண்டு ஒரு எழுத்துல கேட்டிருந்தீங்க.
2: இப்ப வந்து ரெண்டு எழுத்துல வந்து வார்த்தைகள் சொல்லுங்கக்கா.
4: ரெண்டு எழுத்து. கண்.
2: கண்.
4: வாய்.
2: வாய்.
4: பை.
2: என்னதுக்கா?
4: பை. பை.
2: பை வந்து ஒரு எழுத்து தானக்கா?
4: பை. ஈ வரும். பை மட்டும் அப்படியாராதா? சரி சரி.
2: ஆமாக்கா, பை வந்து ஒரு எழுத்துக்கா.
4: வால்.
2: வால்.
4: வேல். வேல்.
2: ஓகேக்கா.
4: காது.
2: காது.
4: கால்.
2: கால். சரி ஓகேக்கா, நீங்க வந்து 5-5க்கு மேலேயே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்?
4: விஜய் பாட்டு சிகில்ல.
2: பிகில்ல இருந்தாக்கா?
4: அந்த பாட்டு போடுங்க. நன்றி. வணக்கம்.
2: நன்றிக்கா. நம்ம தமிழரசி அக்காவுமே நல்லா கேம் விளாண்டுட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஜான்கோரை தம்பி வந்துட்டு என்ன தகவலோட வந்திருக்காங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்னா உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்கப்பா?
2: நல்லா இருக்கோனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கப்பா இந்த நாள் உங்களுக்கு?
2: சூப்பரா போகுதுனா, உங்களுக்கு எப்படி போகுது?
5: எனக்கும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கப்பா. எப்படி இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட் எல்லாம் இன்னைக்கு?
2: எப்பயுமே போல வெயில் தானா?
5: ஆஹா, வேலூர் எல்லாம் பயங்கரமா மழை பெஞ்சதுப்பா நிதி எல்லாம்.
2: சரினா, என்ஜாய் பண்ணுங்க.
5: இன்னைக்கு எல்லாம் அங்க வெயிலே காணும். காலையில இருந்து ஃபுல்லும் மோடம் தான்.
2: சரி ஓகே, நான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியிலயுமே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்லண்ணா.
5: சொல்லுப்பா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண?
2: அதாவது ரெண்டு எழுத்துல வந்து வார்த்தைகள் வந்து சொல்லணும்னா.
5: சூப்பர் பா.
2: சொல்றீங்களாண்ணா?
5: மலை.
2: மலை.
5: சிலை. கலை.
2: சிலை. கலை.
5: கூடை.
2: கூடை.
5: கண்.
2: கண்.
5: இமை.
2: இமை. சரி ஓகேண்ணா.
5: மீன்.
2: மீன்.
5: அப்புறமா தார்.
2: தார். சரி ஓகேனா, நீங்க 5க்கு மேலயே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து என்ன பாடல்னா வேணும்?
5: எனக்கு வந்து கண்ணழகா பொன்னழகா அந்த பாட்டு 3 அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த பாட்டு
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
5: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பா. அந்த டே சூப்பரா மீட்டும். பாய்.
2: பாய்ண்ணா. சரி, அடுத்ததான் நம்ம ஜான்கோரை தம்பியுமே ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்கல்ல, நீங்க உங்களோட தகவல்கள் என்னன்னு சொல்லிடுறீங்களா?
3: நான் எப்பயும் ரகசிய தோட்டம் அப்படிங்கிற ஒரு புக்கை வாசிப்பேன்.
2: ஆமா,
3: இன்னைக்கு ஒரு புது புத்தகத்தை நான் வாசிச்சேன். அதை நேயர்களோட பகிர்ந்துகிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை இப்போ நான் சொல்ல போறேன்.
2: சொல்லுங்க.
3: ஓகே, சொல்லிடுறேன். ஜெயமோகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதிய இது ஒரு கதை. ஜெயமோகனுடைய கல்லூரி நாள்ல ஒரு நடந்த ஒரு சம்பவம், அதான் வரி எழுதி இருக்காரு. ஓகே, அந்த கதையை இப்ப நான் சொல்லிடுறவா?
2: சொல்லுங்க.
3: ஜெயமோகன் எப்பயுமே அவருக்கு அந்த கல்லூரி நாள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நல்ல நினைவாகவே இல்லை. அவருடைய ஸ்கூல்ல இருக்கட்டும், இல்லை அவருடைய காலேஜ் நினைவுகளாக இருக்கட்டும், அவருக்கு எதுவுமே ஒரு நல்ல நினைவுகளாக இல்லவே இல்லை. ஆனால் அவர் இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு சின்ன கிளாஸ்லாம் படிப்பாங்கல்ல, அதான் மூணு இல்லை ஒரு ரெண்டு கிளாஸ் இப்படி படிப்பாங்கல்ல, அந்த கிளாஸ்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல படிக்கிற பையன் அப்படி இருக்கும்போது அவர் வேற வேற கிளாஸ் மாறும்போது அவருக்கு இன்னும் படிக்கிற வெறி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வெறி காலேஜ் படிக்கும் போதும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த காலேஜ் பேர் என்ன அப்படின்னா மார்த்தாண்ட கிறிஸ்தவ கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியில போய் இவர் படிக்கிறாரு. இவர் படிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆண்டுல, அதாவது ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அட்டெண்டன்ஸ், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போடுவாங்க, எங்க ஸ்கூல்லயும் போடுவாங்கல்ல, அந்த அட்டெண்டன்ஸ்ல ஒரு வருஷத்துல இவருக்கு 40 இல்ல 50 அந்த நாள் மட்டும்தான் இவர் வந்திருக்காரு. மீதி நாள் எல்லாம் அவர் ஆப்சன் போட்டனால இவரு இவருடைய இந்த கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கல்ல அவங்க போய் இந்த மாதிரி ஹெச்எம்கிட்ட சொல்லிடுறாங்க. அதோட ஹெச்எம் வந்துட்டு அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வரும்போது நீ அவங்களோடைய, அதாவது நம்மளுடைய ஜெயமோகன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முகத்தை கூட பார்க்காம அவங்க உங்க அப்பா அம்மாவை யாரையும் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இவரும் வீட்டுக்கு போறாரு. அவங்க அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, அதை வந்து அடுத்து என்ன நடந்துச்சு அதில் அந்த கதையில் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஊரில் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இல்லைனா பெரிய பெரிய இயந்திரங்கள், அதுக்கு வந்து மணல் மேடுகள், அப்புறம் செங்கல், இரும்பு கம்பி எல்லாமே இருக்கும்ல, அந்த மண்குவியெல்லாம் பார்த்தோன்னே நம்மளாம் கொஞ்சம் நேரம் போய் அங்கே விளாட்லாம் அப்படி தான் தோணும். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலைலாம் நடக்கிற அந்த இடத்துல வந்து அது வந்து விளாட்றதுக்கான ஒரு இடம் இல்லை. கட்டுமான பணிகள் நடக்கிற அந்த இடங்களில் பல வேலைகள் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அங்கே வந்து பெரிய லாரிகள், சிமெண்ட் கலக்கிற அந்த மிஷின்ஸு, மின்சார கருவிகள், இரும்பு கம்பிகள், மரப்பலகை, ஆழமான குழி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பொருள்லாம் வேலை செய்கிறவங்களுமே கவனமாக பயன்படுத்த வேண்டிய பொருள். அப்படி இருக்க அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறது வந்து ரொம்பவே ஆபத்தானது. சில நேரத்தில் வந்து மண்குவியல் மேலே அந்த ஏறி விளையாடுறது, செங்கக்கல் மேலே வந்து ஏறி நடக்கிறது, இரும்பு கம்பியை பிடிச்சி அந்த ஊஞ்சல் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தாலுமே அது வந்து ஆபத்தானதான். இந்த மாதிரி அந்த வேலை நடக்கிற இடத்துலலாம் டேஞ்சர், நோ என்ட்ரி இப்படிலாம் எச்சரிக்கை போர்டு இருக்கும். அது வந்து பயமுறுத்துறதுக்காண்டி இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். சில இடங்களில் வந்து பார்க்க அழகாக இருந்தாலுமே ஆனால் எல்லா இடமுமே விளையாடுறதுக்கான இடம் இல்லை. அதனால் வந்துட்டு நம்மளுமே பாதுகாப்பான இடத்துல வந்து விளையாடணும் அப்படின்றது தான் இந்த தகவலில் வந்து சொல்லுது. சரி, அடுத்ததான் நம்ம இன்னைக்கு ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம்ல ஜான்கோரே, சொல்லிடுங்க.
3: அந்த கேம் என்ன அப்படின்னா ஒரு வாட்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லணும்.
2: ஒரு வார்த்தை முடிஞ்சு இரண்டு வார்த்தை முடிச்சு அடுத்ததான் மூணு வார்த்தைகள், மூணு எழுத்துல இருந்து மூணு எழுத்துல உள்ள வார்த்தைகள்லாம் நேயர்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசே எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:53 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: நான் ஜான் ஹோரேப்.
4: அடுத்துதான் நம்ம ஜான் ஹோரேப் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சொல்றீங்களா?
5: ம், சொல்றேங்கக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவருக்கு இந்த 40 இல்லை 50 365 நாளில் 40 நாள் தான் இவர் இந்த காலேஜுக்கு வந்திருக்காரு. அதோட இவருடைய அந்த கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கள்ல, அவங்க போய் ஹெச்எம்ட போட்டு விட ஹெச்எம் அவனை போய் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து ஜெயமோகனுடைய அந்த முகத்தை கூட பார்க்காம, போ உங்கள் அப்பாவை இல்லை அம்மாவையா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இத்திட்டி அனுப்பிடுறாங்க ஜெயமோகனை. இவருடைய அப்பாவை போய் கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இவருடைய அப்பா வந்துக்கிட்டு, எப்படின்னா உனக்கு படிக்க இஷ்டம்னா படி, இல்லையா வீட்டில் இருந்து வேலை பாரு, அதுவும் மாடு மேய்க்கிறது, இல்லைனா எந்த வேலையும் பிடிக்கலையா நீ சும்மா வீட்டில் இரு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தர். இப்படி இருக்கும்போது அப்பாவையும் கூப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுடைய அம்மா வந்துக்கிட்டு கேரளா, அதாவது முன்னாடி வந்துக்கிட்டு கன்னியாகுமரிக்குள்ளான கேரளா இருந்துச்சு, அதோட கேரளாவிலேருந்து வந்தவங்க தான் இவங்க அம்மா. இவங்க வந்துக்கிட்டு ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்தவங்கனால இவங்க வெளியே அதாவது பிறந்ததுலேருந்து வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்க போனது கிடையாது, வெளியிடங்களுக்கு போனது கிடையாது, இவங்களுடைய வீடு இவங்க வீடை தாண்டி போனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அம்மாவை வந்துட்டு விறுவிறுன்னு அந்த ஹெச்எம்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹெச்எம் கூட்டிகிட்டு போய் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி அந்த ஹெச்எம், சரி உள்ளே வாங்க, யார் அந்த அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்கிற பையனா, நீங்கள் தான் அவங்களோட அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வந்துடுது. அந்த கால் வந்தோடனே இந்த இவங்க அம்மா இருக்காங்கல்ல ஜெயமோகனோட அம்மா, அவங்க வந்துட்டு ரொம்ப என்னமோ டைம் பாஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் டேபிளில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து படிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கெலாம் படிக்க வரும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஆர்த்தருக்கு, பெரிய பெரிய ஆர்த்தர் நேம்ல அவங்க சொல்லும்போது இங்கே இருக்கிற ஹெச்எம் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறாங்க, ஜெயமோகனோட அம்மா ஒரு டீச்சராக மாறிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன நாவல்லேருந்து அந்த சிச்சுவேஷனே மாற்றக்கூடிய பவர் இருக்குது. அதுலேருந்து இவர் புது புது நாவல்களை எழுதுகிறாங்க.
4: ம், ஆமாம். ஒரு அந்த அவங்க பையன் வந்து பயந்துக்கிட்டே போயிருக்காங்க, நம்ம அம்மாவுக்கு என்ன தெரியுமோ, ஏன்னா அவங்க வந்து வெளியே கூட போனதில்லை, ஆனாலுமே அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. சரி, அடுத்ததான் நான் ஒரு கோர்ஸ் பற்றியுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். கண்ணால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சின்ன உயிரினங்கள் வந்து நம்ம உடல் நலமில் இருந்து உணவு தயாரிக்கிற வர ஒரு பெரிய பங்காக இருக்குன்னு தெரியுமா? அதை பற்றி தான் ஆழமாக கற்றுத்தர படிப்பு தான் மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜினா பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் பற்றி படிக்கிற அறிவியல் துறை தான். இந்த படிப்பில் வந்து பாக்டீரியா பற்றின அறிவியல், நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி செயல்படுது, தடுப்பூசி அப்புறம் மருந்துகள் உருவாகிற அடிப்படை அந்த அறிவியல் இந்த மாதிரிலாம் கற்றுத்தராங்க. இந்த படிப்பை படிக்கணும்னா 12th வந்து பயாலஜி படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தை வந்து அறிவியல் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களோட ஆரோக்கியத்துக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற துறை தான் மைக்ரோ பயாலஜி. சரி, அடுத்தடுத்து தான் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளையாண்டுட்டுருக்கோம்ல.
5: ஆமாக்கா.
4: அதாவது ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தை எழுத்து, ரெண்டு வார்த்தை எழுத்துலாம் முடிஞ்சு இப்போ 3 வார்த்தைகளாக ஆயிடுச்சு. நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜபீர்.
3: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருந்தோம். 3 வார்த்தைகள் சொல்லி வந்துட்டு 3 எழுத்துல உள்ள வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்ம மெசேஜ் மூலயமா ஒரு நேயர் பதில் சொல்லியிருக்காங்க. சேசாச்சலம் அண்ணா.
5: ஆர்காலிருந்து என் சேஷாஜலம் பேசுகிறேன். நீங்கள் கேட்ட 3 எழுத்துகள் தொடங்கும் பொருள்கள் நன்றி, தவம், சிவம், காகம், குயில், கொக்கு, பறவை. எனக்கு பிடித்தமான பாடல் விடுதலை படத்திலிருந்து ஒளிபரப்பு மறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: அண்ணாவுமே நிறைய பதில்கள் சொல்லிட்டாங்க. அடுத்ததா அவங்களுமே விடுதலை படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம்னா அண்ணன் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாபிர் தம்பியுமே ஒரு கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
4: ஆமாக்கா, நேத்து போய் அதாவது நம்மளோட ஆணிக்கு வந்து அதாவது என்ன அப்படின்னா ஆணியின் உலகில் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா.
3: ஆமா,
4: அது வந்து ஒரு சிறார் நாவல், உதயசங்கர் அவரால் இயக்கப்பட்டுச்சுக்கா. நம்ம முன்னாடி வந்து மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அப்ப இந்த கதை முடிஞ்சிட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாகநாயுடன் ஆணி அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அந்த கதையில நேத்து பாத்தீங்க

0: அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இரண்டு குரலையுமே பேசிக்கிட்டு இருந்தான் நம்ம ஆணி கூட அந்த ரெண்டு மைனாக்களும். ஆணிக்கு உடனே சிரிப்பு வந்துச்சான். சில நேரங்களில் வீட்டிலும் இப்படித்தான் அம்மாவும் அப்பாவும் ஒரே நேரத்தில் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியாது. அப்போ அப்படி தான் மைனாக்களும் கீ கீ கீ என்று கத்தி கொண்டிருந்தன. ஆணியும் சரி சரி ஒவ்வொரு கேள்வி ஒருத்தருக்கு பதில் சொல்லுங்கள் சரியா அப்படின்ற மாதிரி ஆணி வந்து கேட்டாலாம். ஆண்மீனா நாங்கள் இரவு அப்புறமா ஆணி வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டாலாம். நீங்கள் நைட்டு நீங்கள் வந்து எங்கே வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாலாம். அதுக்கு வந்து ஆண்மீனா சொல்லிச்சா நாங்கள் இரவில் மரங்களில் குடியிருப்போம் பகலில் சுற்றி தெரிவோம் கீக் கீக் கீக் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். ஆணி கேட்டாலாம் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாலும். அதற்கு பெண்மை நான் சொன்னச்சான் நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம். பழங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், பருப்புகள், விதைகள், குப்பை கூளங்கள், கிடைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் கீ கீ கீ கீ அப்படின்னு சொன்னிச்சான். இப்போது என் முறை அப்படின்ற மாதிரி ஆண்மைனா முன்னால் வந்து நினைச்சான். இப்போ ஆணி வந்து கேட்டாலாம் அப்போ காக்கா பிறந்த மாதிரி கோழி குஞ்சு ஓனான் எலி எல்லாத்தையுமே வேட்டையாடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். அப்புறம் வந்து அந்த ஒரு ஆண்மை நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, அடுத்த பகுதியில் வந்து அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நான் வந்து ஒரு தகவலுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கேம் பற்றி உங்களுக்கு வந்து டிராகன் படகு பற்றி தெரியுமா?
0: டிராகன் படகு பற்றி தெரியுங்கா, அது முன்னாடி விசை படகு மாதிரி இருக்கும் அந்த துணியெல்லாம் கட்டியிருக்கோம்.
1: ஆமாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கக்கா?
2: என் பேரு அல்சஃப்ரா, முஸ்லிம் தெரு பாமன்மா.
1: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கமா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காலையில இருந்து இரவு வரை கடலோசி நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்கக்கா.
2: அவங்க ஃபேமிலி தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கக்கா.
2: சரிம்மா.
1: சரிக்கா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டீங்களாக்கா?
2: கேட்டமா. ஓரெழுத்து, இரண்டு சொற்கள், மூன்று சொற்கள் தரலாமா?
1: ஆமாக்கா.
2: சரிடாமா.
1: நீங்க வந்து நாலு எழுத்து சொல்றீங்களாக்கா? நாலு எழுத்துல உள்ள வார்த்தைகள்லாம்.
2: நண்பன். ரொம்ப கஷ்டம்தான் அது.
1: சரி, அப்பனா மூணே சொல்லிருங்கக்கா.
2: மூச்சுறவா. அம்மா.
1: அம்மா.
2: அப்பா.
1: அப்பா.
2: உடம்.
1: குடம்.
2: பயம். பணம்.
1: பயம். பணம்.
2: இன்று.
1: என்னதுக்கா?
2: இன்று.
1: சரி, ஓகேக்கா. அஞ்சுக்கு மேல ஆறாவே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்?
2: இது மாற்றான் படத்துல இருந்து பாட்டு போடுங்கம்மா.
1: சரி, ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
2: ரொம்ப தேங்க்ஸ்மா.
1: நம்ம பாமன்ல இருந்து அக்காவுமே ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. அடுத்ததா நம்ம ஜாபிடத்தமே முடிச்சிட்டாங்க, அடுத்து நான் தான். சரி, இந்த டிராகன் படகு எப்படி இருக்கும்?
0: அதாவது அந்த படகுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சர்க்கஸ் மாதிரி மேலே ஏறி இருக்கும். அப்புறமா அதுல வந்து நிறைய துணிகள் கட்டியிருப்பாங்க. இது அதிகமா அந்த பைலட் ஆஃப் கரேபியன், அப்படி பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருக்கீங்களா?
1: ஒரே படகுல வந்து பல வீரர்கள் எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல ஒரே வேகத்துல ஒரே மாதிரி வந்து துடுப்ப வந்து தண்ணியில செலுத்துறாங்க. வேகமா இலக்க நோக்கி போற இந்த அந்த விளையாட்டு பேரு தான் டிராகன் போட். இது வந்து ரொம்ப பழமையான ஒரு படகு விளையாட்டு தான். இந்த விளையாட்டுல வந்து பயன்படுத்தப்படாத படகோட முன்பகுதி வந்து டிராகனோட அந்த தலைப்பகுதி போலையும் அந்த பின்னாடி வந்து அந்த வால் போலையுமே அலங்கரிக்கப்படுமா. அதனால தான் இந்த போட்டோட பேர் வந்து டிராகன் போட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு டிராகன் போட்டில் வந்து 20 துடுப்பாளர்கள், படை திசை திருப்புறவங்க ஒரு ஆள், அதுக்கப்புறம் தாளம் கொடுக்குறவங்க வந்துட்டு ஒரு ஆள்னு இருப்பாங்களாம். படகோட முன்பகுதியில் உட்கார்ந்துருக்க அந்த ட்ரம்மர் வந்து ஒரு பெரிய வட்ட வடிவத்தில் இருக்கிற அந்த இசைக்கருவியை அடிச்சு அடித்து தாளம் போடுவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிளேயர்ஸுமே ஒரே நேரத்தில் வந்து துடுப்பை செலுத்துவாங்க. இதனால வந்து படகு வேகமாகவும் சமநிலையோடையும் போகுமா. இது வந்து பல நாட்டில் சர்வதேச போட்டியுமே நடத்தப்படுது. போட்டிங் போகிறது ஒரு அனுபவம்னா இந்த மாதிரி போட்டிங் ரேசிங் போகிறதுமே ஒரு அனுபவம் தான். என்ன ஜாபி, சரிதானே?
0: சரிதான் கா, நீ சொன்னதுமே.
1: அடுத்தடுத்ததான் நம்ம சேசாச்சலம் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டி இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாட.

0: கேளுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:18 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்.
0: ஜாபீர், அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
1: ஓகேக்கா, அப்புறமா நீங்களுமே இந்த மாதிரி கோழி குஞ்சு இதெல்லாம் வந்து என்ன ஒன்று அப்படின்னா சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப அதை கேட்ட ஆண்மைனாவும் கொஞ்சம் யோசிப்பு மாதிரி தலையை சொரிஞ்சு தலையை வந்து காலால் சொரிஞ்சிச்சான். பின்னாடி எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது ஆணி அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆண்மைனா கேட்டுச்சான். நாங்கள் வந்து சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி தின்போம் அவ்வளோதான், ஆணி பாவம் போல பார்த்தா. உடனே அடுத்த கேள்வி அவளோட முந்தை கிளம்பிச்சான்.
0: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் தேவதர்ஷினி, நான் தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
0: சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கிறோம்ப்பா.
0: நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கக்கா?
2: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்க்கா.
0: சரி, ஓகேக்கா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் கேட்டீங்களாக்கா? ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து, மூணு எழுத்துன்னு நாலாவது எழுத்துக்கு வந்துட்டோம்க்கா. நாலு எழுத்து உள்ள மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, ஒரு அஞ்சு வார்த்தைகள்.
2: நாலு எழுத்துலயா?
0: ஆமாக்கா. ஒரு மூணு சொல்றீங்களாக்கா?
2: ஹலோ.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. நீங்க ஒரு பாட்டு சொன்னதே ரொம்ப ரொம்ப
2: பருப்பு
0: பருப்பு பருப்பு துடுப்பு தண்ணீர்
2: பன்னீர்.
0: சரி, ஓகே. சரி, ஓகேக்கா, போதும்க்கா. உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்?
2: நீங்களே ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்கப்பா.
0: சரி, ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
1: அப்புறமா நம்மளோட இந்த காலம் வந்து அருமையா பேசினாங்க. அப்புறமா நான் கதை சொல்லிடுவாக்கா.
0: சொல்லி
1: ஆணி கேட்டாலாம், அப்ப உங்களையும் காக்கா உங்களையும் காக்காவை போல துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு பெண்மைனா, ஆமாண்டா செல்லம், நாங்கள் நாடு, நகரம், கிராமம், ஊர், காடு எல்லா இடங்களையுமே துப்புரவு செய்வோம். உலகத்திலேயே உயர் தொழில் தூய்மை செய்யும் தொழில் தானே க்ளவ் க்ளவ் கிக்கி என்று சொன்னிச்சான். அப்புறமா நீங்கள் எவ்வளவு நாளாக நம்ம பூமியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பூமியில் பிறந்துருச்சான். எங்கள் அப்பா சொன்னார். இதை கேட்ட இது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டுச்சான். அதுக்கு ஆண்மையிலாவும் அந்த கேள்வியை வந்து கேட்காத மாதிரியே என்ன வந்துச்சு அப்படின்னா அப்படியே திரும்பி நின்று பாட்டு போகிற மாதிரி ஆக்ஷனை போட்டுருச்சான். எப்பயாவது குறும்பு செஞ்சு அம்மாவோட மாட்டிக்கொண்டா அப்படி தான் ஆணியுமே அந்த மாதிரி முழிச்சு நிற்பாளங்கா. அதை பார்த்தா பெண்மயிலாவும், ஆணி நாங்கள் இந்த பூமியில் எப்போ பிறந்தோம்னு தெரியலை. அதுக்கப்புறமா அந்த பெண்மயிலை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒரு குழந்தை வந்து மாற்றுத்திறனோட பிறந்தா வந்து அதோட கனவு வந்து சின்னதாகிடுமோ அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்துட்டு சமமான மரியாதை, அதுக்காக அந்த மாற்றுத்திறனாக பிறக்கிற வந்து குழந்தைக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு உரிமை வந்து இருக்குது. ரைட் டு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களோட உடல் இல்லைன்னா மனநிலை எதுவாக இருந்தாலுமே மரியாதையோடையும் சம உரிமையோடையுமே வாழணும். அவங்களுக்கு வந்து அந்த தேவையான சிறப்பு கல்வி, மருத்துவ சிகிச்சை, பாதுகாப்பான சூழல்லாம் கிடைக்கணும். இதனால வந்து அவங்க தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையோ அந்த வாழ முடியும். இந்த உரிமையோட நோக்கம் எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்பு கிடைக்கணும். எதுக்காகவுமே யாருமே புறக்கணிக்கப்படவோ பாகுபாடு காட்டப்படவோ கூடாது. ஒரு குழந்தையோட திறமையை வந்து அதோட குறைகளால் வந்து அளவிடக்கூடாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்குது, அதை வெளிக்காற்ற விதமாகவுமே இந்த உரிமை கொண்டு வந்திருக்காங்க.
1: சரிக்கா, அதுக்கப்புறமா நமக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்களே, நாலு எழுத்து கேட்டோம்லக்கா.
0: ஆமாம்,
1: அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க. சபரிவாசன் அப்படின்றவங்க வந்து படிப்பு, பட்டம், இன்பம், இனிப்பு, சிறார் அப்படின்ற மாதிரியான சிறப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய ஆன்சரையும் சொல்லியிருக்காங்க. யார் இந்த முயல் குட்டி சாங் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: சரி ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலுமே கொடுத்துடலாம்.
1: ஓகேக்கா,
0: அடுத்தடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஎஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: உமா சாதிக்.
2: அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நான் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கமா.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டு இருக்கோமே, நான் கேட்டீங்களானா? அடுத்துதான் நீங்க வந்து 5 எழுத்து உள்ள வார்த்தைகள் சொல்லணும்னா.
4: சரிம்மா. கடிகாரம்.
2: கடிகாரம்.
4: சமுத்திரம்.
2: என்னதுனா?
4: சமுத்திரம்.
2: சமுத்திரம். 6 எழுத்தேனா?
4: அப்படியா? திருமலை.
2: திருமலை.
4: திருமணம்.
2: திருமணம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: கற்பகம்.
2: கற்பகம்.
4: நாலு சொல்லியாச்சுலமா.
2: சரி ஓகேனா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: முன்தினம்
2: பார்த்தேனே. சரி ஓகேனா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றினா. நம்ம அண்ணாவுமே நிறைய பதில், 4 பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான பாடலுமே கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாதிக் தம்பி, என்ன புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
3: வித்தைக்கார சிறுமி. அதை எழுதுன பாத்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். வாசிக்கிறாங்க?
2: வாசிங்க.
3: ஆகாஷ் வேணு.
2: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சரி ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டீங்களா? நான்கு எழுத்து முடிஞ்சு, 5 எழுத்து முடிஞ்சு, 6 எழுத்து.
4: தென்னை மரம்.
2: நீங்க ஒரு 3 சொல்லிட்டீங்கனாலே நீங்க வின்னர்.

0: சரி ஓகேனா. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மீசை முறுக்குத்தூள் இருந்து ஆறா பத்துக்கு பத்து சாங்.
0: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கார்த்திக் தம்பி பதில் வந்து சொல்ல முடியலனா கூட நல்லா விளாண்டுருக்காங்க. அடுத்ததா நம்ம சாதிக் தம்பியுமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல.
2: வாசிக்கிறேன். ஆகாஷ் வேணும் அங்க வந்தீர்கள் கீர்த்தனா, காதில் ஆகாஷ் ஆகாஷும் பரமு காதிலில் காதில் வேணும் அந்த ரகசிய சொன்னார்கள் அந்த கேட்டதுமே எவ் டூப் விடதே என்றால் கீர்த்தனா. பிராமிசா நம்ம கிரண்டு உள்ள பார்த்தேன் இப்போவே போகலாம் என்றான் ஆகாஷ். நமக்கு போரும் பள்ளி மைதானத்தை நோக்கி புறப்பட்டார்கள்.
0: சரி ஓகே, இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். ஒரு சாக்லேட் வந்து தனியாக சாப்பிட்றது ஈஸி, ஆனால் அதையே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடும் போது அந்த கிடைக்கிற சந்தோஷமே வேறு. அந்த பகிர்ந்து கொடுக்குற பழக்கம் வந்து நல்ல குணத்தை தாண்டி வந்து ஒரு நல்ல மனிதனாக வளர்க்குற ஒரு பண்பும் கூட. சரி சாதிக், நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா?
2: ஆ, சாப்பிட்ருக்கேன்.
0: உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே கொடுப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்களா?
2: ஆ, கொடுத்துருக்குவாங்க.
0: சரி ஓகே. குழந்தைங்க வந்து சின்ன வயசில் இருந்தே வந்து ஷேர் பண்ணுற அந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டால் தான் அவங்க வந்து மற்றவங்க தேவைகளையும் அந்த உணர கற்றுப்பாங்க. விளையாட்டு பொருளாக இருந்தாலும் புத்தகங்கள், தங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருள்கள் பகிர்கிறது வந்துட்டு அன்பு, இரக்கம், ஒற்றுமை இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்க்குது. பெற்றோர்களும் வீட்டில் வந்து பகிர்ந்து வாழ்கிற அந்த பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கிட்டால் குழந்தைங்க வந்து அதையே பார்த்து கற்றுப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குற அந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு நிறையா, இன்னொரு குழந்தைக்கு வந்து கம்மியாக, இந்த மாதிரி பாகுபாடுமே பார்க்கக்கூடாது. குழந்தைங்க வந்து பெற்றோட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கணும். பகிர்ந்து கொடுக்கறதுனால பொருட்களை பகிர்றது மட்டும் இல்லை, நம்மளோட நேரம், கவனிப்பு, உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் தான். குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஷேர் பண்ணுறதுக்குமே கற்றுக் கொடுப்போம். சரி, அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடல்களுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டான்.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் உங்கள் சாதிக்.
2: நம்ம சாதிக் தம்பியும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு விளையாட்டுமே விளையாண்டுட்டு இருந்தோம். அதாவது ஒரு எழுத்து முடிஞ்சு, ரெண்டு எழுத்து முடிஞ்சு, இப்படி முடிஞ்சு ஆறாவது எழுத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த ஆறாவது எழுத்துக்கு வந்து ஒரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க. சமுத்திரம், வருங்காலம், சந்திப்போம், பருவ காற்று. தங்கச்சி மடத்துலேருந்து சாஜத் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து முன்பே வா பாட்டுமே கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம்னா அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்ததா நம்ம சாதிக் தம்பியுமே கண்டினியூ பண்ணுவாங்க.
3: இந்த புக்கு பேர் என்னென்னா வித்தேக்கார சிறுமி. அதை எழுதியவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணபுரம் சரவணனவர்கள். வாசிக்கலாம்க்கா.
2: ம், வாசிங்க.
3: அதை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? பயம்தான் கிட்ட போகுமால் வேணுவை கூப்பிட்டா வந்துவிட்டேன் என்று ஆகாஷ் கூறியவுடனே எந்த இடத்திலே இருக்கு பெரிய பசங்க வழிபாடில் வழியாட ரெண்டு பைப்.
2: சரி, இதை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம் இதில் வந்து என்ன ஆச்சு, தம்பி என்ன ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து தான் இன்றைக்கான வானிலை தகவல். அதான் நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, இன்றைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் வந்து 23 கிலோமீட்டரில் இருந்து 30 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு திசை அப்புறம் தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா,
3: ஜாபீர் மற்றும் முகமது சாதிக்.
1: இது கடலோசி எஃப்எம் 90.4.
3: அனைவருக்கும் டாட்டா.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆர்வம் இருக்கும், என்ன அப்படின்னா வெளியூர்கள்லயும் வெளிநாடுகள்லயும் போய் வேலை பார்க்கணும், அங்கேயே போய் வந்து செட்டில் ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. காரணம் ஒன்று, பொருளாதார ரீதியாக நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்தலாம். இன்னொரு காரணம், நம்ம வந்து கொஞ்சம் வெளிநாடுகளை சுற்றி பார்க்கலாம் இல்லையா, வெளியூர்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் நம்மளுடைய பகுதிகளை தவிர்த்து நிறைய பகுதிகள் இருக்குது. இது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, மதுரையிலேருந்து கூட இதை யோசிக்கலாம், தேனியிலேருந்து இதை யோசிக்கலாம், நம்மளோட ராமேஸ்வரத்துலேருந்து யோசிக்கலாம், யார் வேணால் இதை யோசிக்கலாம். நம்ம உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, அதை விட பெருசு பார்த்திங்கன்னா பிரபஞ்சம். இது எல்லாத்துக்கும் ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஆசை இருக்கும். அதனால தான் இந்த படம் கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு ஒரு படம் கூட இருக்குது, பழைய படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு போய் MGR அவர்கள் வந்து சுற்றி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பழங்காலத்திலிருந்து பெரியவங்க யோசிக்கலாம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களும் யோசிக்கலாம். காரணம் ஒன்று, பொருளாதாரம், இன்னொன்று நம்மளுடைய மனசு கொஞ்சம் லேசானதாகவே இருக்கும் எப்போவும், அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காகவும். சரி, நீங்கள் வெளியூர்களில் போய் மீன்பிடி தொழிலை தவிர்த்து வேறு ஏதாவது தொழிலெலாம் பண்ணலாமே, வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமே அப்படிலாம் யோசிச்சுருக்கீங்களா? அதுதான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என்னுடைய பேர் பாக்கியம். நான் பாம்பரில் இசை மீன்பிடி விசைப்படகுல 30 ஆண்டுகளுக்கு மேலாக டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
5: நம்மளோட பகுதிகளில் பார்த்தோன்னா 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் அப்படின்ற வரும்பொழுது மற்ற மாநிலங்களில், ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லா பகுதிகள்லேயும் அவங்க வந்து ஃபிஷிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஒரு சில குறிப்பிட்ட மீனவர்கள் மட்டும் போய் அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பகுதியிலேருந்து நாட்டுப்படகுகளை கொண்டு போய் கோட்டைப்பட்டினம், கோடியாக்கரை இந்த மாதிரியான இடங்களில் போய் தொழில் செய்கிறதும் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் எனக்காவது வேறு வேலை எதுக்காவது போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஏதாவது மீன்பிடி தொழிலை தவிர்த்து வெளியூர்களுக்கெல்லாம் போய் வேலை பார்த்ததுண்டா, அதுக்கு விருப்பம்லாம் இருக்குதா உங்களுக்கு?
6: இல்லை, நமக்கு இப்போ நான் தொழிலுக்கு போகிற காலத்தில் வந்து ஒரு 8 வயசுலேயே நான் கடலுக்கு போயிட்டேன். 3ஆம் கிளாஸ் சரியாக படிக்கலை. அப்போது அந்த நேரத்தில் வந்து 8 வயசில் கடலுக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுற சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ படிப்பறிவுகள், வெளியில் போய் வேலை ஆகக்கூடிய அறிவுகள் எங்கள்கிட்ட இருக்காது. அது ஓப்பனாக சொல்கிறேன், படிப்பறிவு இருந்தால் தான் இன்றைக்கி வெளியில் போய் பேசணும். சாதாரணமாக 4 வார்த்தை பேசுனா 3 வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அது என் வயசில் இருக்கக்கூடிய படிக்காதவங்களுக்கு அது பொருந்தாது. நான் எங்கே போனாலும் சரி, நான் மங்களூர்லாம் போய் தொழில் பார்த்துருக்கேன். இங்கே தடைக்காலம் இருக்கும்போது அங்கே போய் பார்ப்போம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சௌரியமான தொழில்கள் எந்த இடத்துலையும் கிடைக்காது. இந்த நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் டெய்லி கரையை வந்துடுவோம் விசைப்படகுகள். இப்போ கொச்சி கன்னியாகுமரியிலேருந்து அந்த பக்கம் கூட எடுத்துக்கிட்டேன்னா, அது பாம்பே வர 10 நாள்லேருந்து 30 நாள் வரை கடலில் இருக்கணும். நம்ம பகுதியிலிருந்து போகிற மீனவர்களுக்கு அது செட் ஆகாது. ஒரு 2 கடல் 3 கடல் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம். நீங்கள் வெளியில் போய் மற்ற வேலைகளுக்கு வந்து இனி வர்ற காலங்களில் வேணால் இளைஞர்கள் போகிறாங்களா என்னன்னு தெரியல. போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா படித்த இளைஞர்கள் இன்றைக்கி நிறையா கடலுக்கு வராங்க. ப்ளஸ்2 முடிச்சுட்டு தான் கடலுக்கு அதிகமாக வர்றாங்க. அதனால் மாற்று வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் வர்ற காலத்தில்.
5: நீங்கள் படித்த இளைஞர்கள் வர்றாங்க கடலுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். படித்த இளைஞர்கள் வந்ததுக்கப்புறமா கடல் தொழிலில் மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கா?
6: நிறைய மாற்றம் இருக்குது. இளைஞர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிநவீன இன்ஜின்கள் வந்துடுச்சு. சின்ன சின்ன பசங்கள்லாம் நல்லா டிரைவராக போய் நல்லா தொழில் பார்க்குறாங்க. அதெல்லாம் வரவேற்கணும். இன்னும் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு கடற்தொழிலுக்கு வரணும். கடற்தொழிலுக்கு வந்தால் இன்றைக்கி ஜிபிஎஸ்ஸு, இந்த மீன் பார்க்குற கருவிகள், எக்கோ சிலிண்ட்ரு, வயர்லெஸ்ஸு, இதெல்லாம் இன்னும் நவீனமாக பேசுவாங்க. தொலைத்தொடர்பு நோக்கோடு தொழில் பார்ப்பாங்க. அது வந்து கண்டிப்பான முறையில் இளைஞர்கள் வந்தால் இன்னும் தொழிலுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும் மீனவர்கள்.
5: இந்த தொழிலில் வந்து இப்போ நம்மளுக்கு ஜிபிஎஸ்ஸு, எக்கோ சவுண்டரு இது எல்லாமே இருக்குது. இது வந்து படிக்காத நிறைய விசைப்பட உரிமையாளர்களும் சரி, ஓட்டுநர்களும் சரி, அவங்களுமே வந்து இதை வந்து இப்போ பழகிடுறாங்க ஈஸியாக. இதை தவிர்த்து தொழில் மாற்றங்களில், தொழிலில் ஒரு மாற்று தொழில் கொண்டு வரலாம், விசைப்படகளை இந்த தொழிலை மாற்றி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் படித்த இளைஞர்களுக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
6: இல்லை, அது தோன்றதுக்கு அது இப்போ இந்த விசைப்படகு பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் நம்ம தொழில் பார்க்குறோம். இப்போ அரசாங்கம் வந்து இந்த மீனவர்களுக்கு மாற்று தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ வெளிநாடுகளில் மாதிரி 3 மாதம் இழுவை மடி, 3 மாதம் கூடு, 3 மாதம் வலை, 3 மாதம் தூண்டித்தொழில், இப்படி பண்ணி கொடுக்கலாம். அது அரசாங்கம் தான் செய்யணும். நம்மளாக எதுவும் செஞ்சால் அது அரசாங்கம் ஏற்றுக்கிறது. விசைப்படகுகள் கொண்டு வரணும். அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் கடற்கரையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க, மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் பார்க்குறாங்க. இதை நம்ம மக்கள் தான் எழுதி அனுப்பணும் இல்லை. ஏன்னா மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு வர அவங்களுடைய வேலை வெட்டியை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. செய்யக்கூடிய தலைவர்கள், ஒரு சில தலைவர்களை பேர் சொல்ல நான் விரும்பலை, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீனவர்களுக்கு நல்ல மாற்று தொழில் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ அவங்க இந்த ஆழ்கடல் ஃபிஷிங்னு ஒன்று கொடுத்தாங்க. அது சக்ஸஸ் ஆகலை நம்ம பகுதிக்கு. நம்ம பகுதிக்கு செட் ஆகாது. அந்த மீன் வந்து நம்ம ஏரியாவில் விற்பனையாகாது. அது வந்து இந்த கொச்சின் அந்த மாதிரி இடங்களில் விற்பனையாகும். இன்னும் ஒன்று 15 நாள் 20 நாள் 1 மாதம் வர கடலில் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது செட் ஆகலை. மாற்று தொழிலுக்கு நிச்சயமாக நம்ம இந்த மீனவ சமுதாயத்தில் உள்ள ஒரு சில தலைவர்கள் எழுதி அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது அந்த மீனவர்கள் தலைவர்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறத அரசாங்கமும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு சில நேரங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும், அரசியல்வாதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், அப்போ பொதுநலவாதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்புறம் கேட்கும்போது மீனவர்கள் படுற கஷ்டங்கள் டிவியில் பார்க்குறோம், அப்புறம் இந்த யூடியூப்புகளில் பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு மாற்று தொழிலை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு அதிகாரிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு அங்கே நான் வெளியில் பழகிறவங்க என்னட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்தால் எங்கள் மீனவர்களுக்கு ஒரு மாற்று தொழில், இந்த டீசல் விலைவாசியெல்லாம் ரொம்ப இருக்குது, அதுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேறு மாற்று தொழில், டீசல் குறைச்சி தொழில் பார்க்குற மாதிரி ஒரு தொழில்களை கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்.
5: ரொம்ப அருமையாகவே நிறைய விஷயங்களாக சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதை தொட்டு நம்ம வந்து மாற்றுத் தொழில் வரைக்கும் பேசியிருக்கோம். ரொம்ப அருமையாகவே பேசுனீங்க, ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக எஃப்எம் நிறுவனம்னு ஒன்று தம்பி ஆம்ஸ்டாங் அவர்கள் நிறுவியிருக்காங்க, அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கணும்னு சொல்கிற இளைஞர்களை வேலைக்கு வச்சு அந்த இளைஞர்கள் எங்களை தேடி வந்து கேட்கும்போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குற எல்லா இளைஞர்களுக்கும் இந்த எஃப்எம் நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பெரும்பாலும் நம்ம 60 நாட்கள் மீன்பிடி தடை காலத்துல பார்த்தோம்னா வெளி மாநிலங்கள்ல, இப்ப தமிழ்நாட்டுல வந்து சென்னையில இருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுக்கு தடை காலம் அறிவிச்சிருவாங்க. ஸோ வந்து யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க நாட்டு படகுகளை தவிர்த்து. விசைப்படகுல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர்களுக்கு போய் மீன்பிடி தொழில் சம்பந்தமான வேலைகளை பார்ப்பாங்க. குறிப்பாக மங்களூர், கேரளா பகுதிகளில் வந்து மீன்பிடி தடைக்காலம் இருக்காது அந்த நேரத்தில். நம்மளுக்கு இங்கே வந்து மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நம்ம கடலுக்கு போகும்போது அங்கே மீன்பிடி தடைக்காலம் போடுவாங்க. அப்போ வந்து மீன்பிடி தொழில் சம்பந்தமான வேலைகளுக்கு தான் இங்கேருந்து அதிகமாக போவாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது வேலைக்கு வந்து நீங்கள் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா?
3: வேறு வேலைகளுக்கு நம்ம போகணும்னு நினச்சதில்லை. ஆனாலும் நம்மளுக்கு அந்த வேறு வேலைகள்லாம் அவ்வளோ தெரியாது. நம்மளுக்கு வந்து கடற்தொழில் தான் தெரியும். அதனால் ஆனால் போகணும்னு நினச்சிருப்போம். இந்த ஊரில் இப்போ இன்றைக்கி தருவாருக்கு தொழில் இல்லை, பாடு இல்லை, மீன்பாடு இல்லை அப்படின்னா வேறு ஊருக்கு போகுமா அப்படின்னு நினப்போம். ஆனால் போக மாட்டோம்னா இதை விட அங்கே பெஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. இன்னொன்று, நம்மளுக்கு வெளியூர் அவ்வளோ ஒன்று சாத்தியம் இருக்காது. என்னத்தையாக இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து நம்ம உழைச்சி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சரியான விஷயமா. வெளியூர் போனாலும் நம்ம சரி பண்ண முடியுமான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து நம்ம
2: இனிமே வரக்கூடியவங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய படித்த இளைஞர்கள் வந்து நம்மளோட மீன்பிடி தொழிலில் இருக்கிறாங்க, அவங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: அவங்க போகலாம், போனாலும் அவங்க படித்த படிப்புக்கு மதிப்பு இருக்குமான்னு தெரியாது. கடத்தொழிலில் வந்து படித்த படிப்புக்கு மதிப்பு இருக்காது. நம்ம எவ்வளவு தான் படித்தாலும் கடத்தொழிலுக்குன்னு போயிட்டால் ஒரு கேப்டனாக போனால் தான் மதிப்பு இருக்கும், இல்லைன்னா ஆளாக போனால் மதிப்பு இருக்காது.
2: இப்போ வந்து நிறைய படித்த இளைஞர்கள் வந்து நம்மளோட கடல் தொழிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கடல் தொழில் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மாற்றத்தை சந்தி, இந்த மாற்றம் வந்து நடந்திருக்கு, ஒரு பெரிய அளவில் இந்த மாற்றம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மீன்பிடி தொழிலில், அந்த மாதிரி ஏதாவதுலாம் இருக்குதா?
3: படித்தவங்க வேலைக்கு கடல் தொழில் வந்திருக்காங்கன்னா மாற்றம்னா வந்து சில விஷயங்களை வந்து பெரியவங்களுக்கு தெரியாத விஷயங்க சின்ன பிள்ளைங்க அந்த படித்தவங்க சொல்லிக் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது வந்து இப்போ உள்ள இது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த சிபிஎஸ் விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அனுபவம்னா வந்து பெரியவங்களுக்கு தான், ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் வந்து கடலை பற்றியோ அந்த வெள்ளி நிலா இது விஷயங்கள் பற்றி, காடுகரை பற்றி எல்லா விஷயங்களும் வந்து பெரியவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை. இவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. சிபிஎஸ், எக்கோ சென்ட்ரு, அந்த வயர்லெஸ் இந்த விஷயங்கள்லாம் அவங்க படித்தவங்க சில விஷயங்களை சொல்லி தருவாங்க. அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
2: தொழில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு அதாவது சிந்தனை வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்மளுக்கு பெரும்பாலும் அதிகமாக பாடுலாம் வரமாட்டேங்குது. முன்னாடி இருந்தளவுக்கான கடல் வளம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருடைய கருத்தும் கூட. அப்போ நம்ம இந்த தொழிலை மாற்றி பார்க்கலாமே அப்படின்ற தாட் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குன்னு
3: நினைக்கிறீங்க? இப்போ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து முன்னையாட்டு நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது கூட சரி இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்துச்சு. இப்போ உள்ள பையங்க வந்து செல்லில் தான் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. கடல் மேலேயோட செல்லோட செல்லு தான் வச்சு விளையாடுறாங்க. அந்த உணர்வு அவங்களுக்கு அவ்வளோ இல்லைன்னு தான் நினைக்கணும். கண்டிப்பாக இருக்கணும் மாற்று அந்த தொழிலை வந்து அவங்களும் கற்றுக்கிட்டு வேற தொழிலையும் பார்க்கணும். அது கண்டிப்பாக கற்றுக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அவங்க பெஸ்ட்டாக எதுனாலும் பண்ணணும்.
2: இப்போ நம்மளோட கருத்து எல்லாமே வந்து நாட்டு படகுலையும் சரி விசைப்படகுலையும் சரி அதிகமாக மீன்பாடுலாம் வரல அப்படின்றது தான். மாற்று தொழில் வேணும் அப்படின்றதும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு கோரிக்கையான நம்மளோட பகுதிகளிலேருந்து வச்சுருக்கோமா? நம்ம மீனவர் சார்பாக எங்களுக்கு ஒரு மாற்று தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறீங்களா?
3: ஆனால் நம்ம போய் நம்ம இப்போ அரசாங்கத்தில் வந்து நம்ம இப்போ அவங்க ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக எதுனாலும் செயல்படுத்துறதில்லை. அவங்க செயல்படுத்தி தந்தாலும் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்துறதில்லை. அப்படி இப்போ வந்து இந்த வலை போட்டு வச்சு கொடுத்தாங்க, அந்த வலை போட்டை வந்து சரியாக பயன்படுத்தி தொழில் பண்ணலை. சில போட்டுக்கெல்லாம் கெட்டில் தான் கிடக்கு. என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இது தங்கா தான் சரி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி 10 நாள் 8 நாள் கடலில் கடந்து பார்க்குற மாதிரி இப்போ உள்ள பையங்க இல்லை. ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் வரணும், ஒரே நாளில் கடல் போயிட்டு வந்தால் தான் அந்த பிள்ளைகளும் அந்த பையங்களும் சரியாக இருக்க நினைக்கிறாங்க. கடலுக்கு போயிட்டால் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் வரணும். அந்த தொழிலுக்கு வந்து 10 நாள் 8 நாள் போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஏங்கல்.
2: ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனம் என்ன அப்படின்றதையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி கருத்துக்களை கேட்டதுக்கு. நன்றி.
2: வெளியூர்களுக்கு மீன்பிடி தொழிலை தவிர்த்து வேற ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் கேள்வியா கேட்டோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 km வேகத்திலிருந்து அதிகபட்சம் 30 km வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

0: வானலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். உலக வங்கி ஒரு கருத்தை சொன்னாங்க, மீன் வளர்ப்பு தொழில் இருக்குது இல்லையா, இதுல முதலீடு செய்வதன் மூலமா வறுமையை ஒழிக்கவும் முடியும், அதே நேரத்துல உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க உலக வங்கி. உலக வங்கியே தன்னுடைய முதலீடுகளை மீன் வளத்துல செலுத்துது அப்படின்னா இந்த உலகத்துக்கு கடலும் மீன் வளமும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பொருளாதார ரீதியாகவும் சரி மக்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மீன் வளர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மீன்பிடி தொழில் அல்லது உற்பத்தி தொழிலுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இது தவிர்த்து கடலில் போய் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் மீன்பிடி தொழிலுடைய மீன்களுடைய வரவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. மீன் உணவுப் பொருட்கள் எப்படிலாம் பரிமாறப்படுது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீன் வளர்ப்பு பற்றி FAO, அதாவது ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்ன கருத்தா இருக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், திபோன். கடல் விவசாயம் மீன் உற்பத்தியை அதிகரிக்கிறது மூலமா பொருளாதார வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க FAO, அதாவது ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. முன்னாடி கடலை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க, அதே நேரத்துல நெய்தல் பகுதியில இருக்காதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீன்களை வெறும் கருவாடுகளா மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் நம்மளுடைய பகுதிகளில். ஆனா எந்த நேரத்துல மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. காரணம், நிறைய நாடுகளுக்கு கடல் உணவுகளுடைய தேவை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது தான் வணிக மீன்பிடி.

படைத்தல், அதாவது விசைப்படகுகள் அந்த நேரத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான புரதச்சத்துல 16% புரதச்சத்து கடல் உணவுகள்ல இருந்து கிடைக்குது, மீன் வளத்துல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் மீன்கள் ஏதோ ஒரு விதத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்துதல். இந்த பதப்படுத்துதலை நம்ம 2 விதமாக சொல்லலாம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது மீன்களை கையாள்றது, அதாவது பச்சை மீன்களை அப்படியே பதப்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இதை வந்து பார்த்திங்கன்னா முழு ஒரு மீனாகவும் நம்மளுடைய பகுதிகளில் எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம். இல்லை வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா டின்கள் அடைக்கப்பட்டு சதைகளை மட்டும் எடுக்கப்பட்ட மீன்களாகவும் கூட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்குது, குறிப்பாக கப்பல்கள்லேயே கூட இந்த பதப்படுத்துதல் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய பகுதியில் விசைப்படகுகளில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்றது தனியாகவே கூட இருக்குது. அதனால கப்பல்கள்லேருந்தே இந்த பதப்படுத்துதல் முறை ஆரம்பிக்குது. அதே போல் துறைமுகங்கள்லையும் இருக்குது. அதே நேரத்தில் பண்ணைகள், அதாவது மீன் பண்ணைகள் இருக்குது இல்லையா, அங்கேயும் கூட இந்த பதப்படுத்துதல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: பாருங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் மேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மதிப்பு கூட்டுப்பொருள் இதுவும் கூட ஒரு விதமான பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மீன்களை துண்டுகளா வெட்டி உரைய வச்சு ஒரு டின்ல அடைச்சு அனுப்புறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் கூட ஒரு மதிப்பு கூட்டுப்பொருள் தான். மதிப்பு கூட்டுப்பொருளுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு மூலப்பொருள்ல ஏதோ ஒரு விதத்துல மாறுதலை செஞ்சு அதை விலைக்கு விற்கிறது, இதுதான் மதிப்பு கூட்டுப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மீன் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா, மீன் எண்ணெய் அப்படின்றது ஒரு மிக உயர்ந்த மதிப்பு கூட்டுப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மீன்கள்ல இருந்து புரதச்சத்து மாத்திரைகளை எடுத்து விற்பனை செய்யறது, மீன் பொருட்கள் தயாரிக்கிறது, அதாவது மீனை பதப்படுத்தி அதை ஊறுகாவாகவோ பத்தல் சிப்ஸ் இந்த மாதிரியான உணவுகளா மாற்றி கொடுக்கறது மதிப்பு கூட்டுப்பொருளா இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, மீன் மாவு அப்படின்னு ஒன்று இருக்கு. மீன் மாவு எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு பனை மாவு செய்கிறாங்களோ அதே போல தான். பனங்கிழங்கு மாவு அப்படின்றது பனங்கிழங்க காய வச்சு அதை பொடியாக்கி மாவாக்கி கொடுக்கறது. அதே போல தான் மீனை காய வச்சு அதை நல்லா உலர்த்தி பொடியாக்கி அதை மாவு மாதிரி தயாரிச்சு கொடுக்கறது. இதுவும் கூட இப்போ சந்தைகளில் ஒரு பெரிய மதிப்பு கூட்டுப்பொருளாக இருக்கு. சரி, பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான 16% புரதச்சத்து அப்படின்றது மீன் பொருட்கள் மூலமா இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. இந்த புரதச்சத்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதா என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீனோட நன்மை என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா முழுக்க முழுக்க அவங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி வச்சுருப்பாங்க. அவங்க டெய்லியும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் நம்மளுடைய தசைகளை கட்டமைக்கிற ஒரு சத்தாக இருக்குது. அதனால தான் இந்த புரதச்சத்துக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் தசை வளர்ச்சிக்கும் இது உதவி செய்யுது. சேதமடைந்த தசைகளை சரி செய்கிறதுக்கு உதவி செய்யுது. எடை இழப்புக்கும் உதவி செய்து, எடை அதிகரிப்புக்கும் உதவி செய்து, கொழுப்பு சத்தை எரிக்கிறதுக்கு உதவி செய்து, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த புரத சத்து உதவி செய்து, அதே போல் நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த புரத சத்து ரொம்ப ரொம்ப உதவி செய்து, நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல நேரங்களில் பல நன்மைகளை இந்த புரத சத்து நம்மளுடைய உடலில் செய்கிறதுனால தான் மீன் பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், மீன்களில் ப்ரோட்டீன் அளவு அதிகமாக இருக்குது. அதனால் கிடைக்கிற நேரத்தில் கடல் உணவுகளை எந்த மக்களாக இருந்தாலும் சரி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 km வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 km வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அலைபாயுதே நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள், பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த 1 நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எழுதின தார்மீக அங்கீகாரம். கதை சொல்றதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா? கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த பச்சை பசேல் இருக்கிற கிராமத்துல சுமத்தின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு 24 ஆகுது. ஒரு அரசு பணிக்கான ஆணை அவங்களோட கையிலயும் இருந்துச்சு. ஆனா அந்த மகிழ்ச்சிய அவங்களால கொண்டாட முடியாதபடி ஒரு சட்ட சிக்கல் அவங்கள பிணைச்சு போட்டிருந்துச்சு. சுமதி கையில வச்சிருந்த பிறப்பு சான்றிதழும் அவங்களோட கல்வி சான்றிதழ்களும் ரெண்டும் வெவ்வேறு கதைகள்ல சொன்னுச்சு. சுமதியுடைய கடந்த காலம் ஒரு கண்ணீர் கடல்னே சொல்லலாம். அவங்களுக்கு 3 இருக்கும் போதே அவங்க அப்பா ஒரு விபத்துல தவறி போயிட்டாரு. சுமதியோட அப்பா இறந்த சில காலத்திலேயே அவங்களோட அம்மா அவங்கள கைவிட்டுட்டு வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. ஆதரவற்ற நிலையில இருந்த அந்த சின்ன பொண்ண அரவணைச்சு நல்லா பாத்துக்கிட்டது அவங்க அப்பாவோட தங்கச்சியான மீனாட்சியும் அவங்களோட வீட்டுக்காரரான சண்முகமும் தான். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்ல. சுமதிய அவங்களோட சொந்த பொண்ணா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ண கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. தட்டுப்பாடு இல்லாம அவளுக்கு கல்வியவும் கொடுத்தாங்க. சுமதியோடைய உலகமே அவங்களோட அத்தை மாமாவா ஆகி போச்சு. அவளும் தன்னோட சொந்த அப்பா அம்மா மாதிரி அவங்க அத்தை மாமாவை பாத்துக்கிட்டா. சுமதிக்குள்ள ஒரே ஒரு ஏக்கம் தான். அவளுக்கு பாசமும் அக்கறையும் கிடைக்காம போனதுனால எப்படியாச்சும் அவளோட வாழ்க்கையில அந்த அன்பும் அரவணைப்பும் பாசமும் கிடைச்சே ஆகணும்ன்ற எண்ணம் அவ மனசுல குடிக்கொண்டு போச்சு. ஆனாலும் அவளோட கஷ்டம் எதையுமே வெளியில காமிச்சுக்காம சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. அத்த மாமாவ நல்லா பாத்துக்கிட்டா. அவங்களோட தேவைகளையும் ஒவ்வொன்னா நிவர்த்தி பண்ணினா. வீட்டு வேலை பாக்குறது, அத்த மாமாக்கு ஏதாச்சும் தேவைனா அந்த வேலையும் பார்த்து கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. அவங்களும் பாசத்துல கொஞ்சம் கூட குறை வைக்காம அவங்க வீட்டு பொண்ணா நினைச்சு சுமதிய வளர்த்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சுமதியோட உலகமே அவங்களோட அத்தை மாமா தான். சுமதி ஸ்கூல்ல சேர்ந்தப்போ அந்த விண்ணப்பத்துல பெற்றோருன்ற இடத்துல தந்தை ஸ்தானத்துக்கு மாமா சண்முகத்தோட பேரையும், தாயின்ற ஸ்தானத்துக்கு தன்னோட அத்தை மீனாட்சியோட பேரையும் தான் ஆணித்தரமா பதிவு பண்ணாங்க. சுமதிக்கு பறவைய போல அவசர அவசரமா சாப்பிடும் போது அதட்டி ஊட்டுற அம்மாவும், வெயில்ல அடம் பிடிச்சு குச்சி ஐஸ் கேட்டா அது உடம்புக்கு சூடுன்னு அதட்டிட்டு அப்புறமா வாங்கி கொடுக்கற அப்பாவும் தான் எல்லாமுமா இருந்துச்சு. அதட்டி ஊட்டுறதும் அப்புறம் அதட்டி தன் பொண்ணுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கறதும் அவங்க அத்தை மாமாவோட வழக்கமாவே ஆகி போச்சு. அன்புக்கும் பாசத்துக்கும் அவங்க பொண்ணுக்கு அவங்க குறையே வைக்கல. அன்பு இருக்கிற இடத்துல தானே கோபம் இருக்கும். அதே மாதிரி தான் சுமதியோடைய அத்தை மாமாவும் அவ மேல அடிக்கடி கோவப்படுவாங்க. அது எல்லாமே நல்ல எண்ணத்தின் அடிப்படையில வந்த கோவமே தவிர தப்பான எண்ணத்துல வந்த கோவம் கிடையாது. சுமதி படிச்சு முடிச்சு கடுமையான போட்டி தேர்வுல ஜெயிச்சு ஒரு அரசு வேலைக்கும் தேர்வானாங்க. ஆனா கடைசியா சான்றிதழை சரிபார்க்கிறப்பதான் அந்த பெரிய இடியே அவங்க தலையில விழுந்துச்சு. அன்னைக்கு சுமதி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் ரொம்ப பெருமிதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா, இன்னைக்கு எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆக போகுது. சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்காக நான் போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. சரிடாமா, உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நாள் அமையும். உன் வேலை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ நல்லா இருப்பம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா நான் போயிட்டு வரேன். அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்காக போனாங்க. அங்க போனப்பதான் அவங்களுக்கு பல திருப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. அது என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: காலம் மாறி பெய்கிற மழையும் புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் எவ்வளவு உதவியாக உங்களுக்கு சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெட்டு போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
7: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
8: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
9: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
10: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
11: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலைபாயுதே நிகழ்ச்சியில தார்மீக அங்கீகாரம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு சுமதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெரிஃபிகேஷனுக்காக ஆபீஸ்க்கும் போயிட்டாங்க. சர்டிபிகேட் எல்லாத்தையும் செக் பண்ண ஆபீசர் சுமதிய ஏற இறங்க பார்த்தாரு. அவரோட பார்வையிலேயே ஏதோ ஒரு குதர்க்கம் ஆகி போச்சுன்ற விஷயம் தெள்ள தெளிவா சுமதிக்கு புரிஞ்சு போச்சு. சுமதி,

உங்களோட பிறப்பு சான்றிதழ்லையும் உங்களோட 10வது 12வது அப்புறம் டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கிற அப்பா அம்மாவோட பேரு வேறையா இருக்கு. அதுல ஒரு பேரு இதுல ஒரு பேர் இருந்தா அது வெரிஃபிகேஷனுக்கு ஏற்புடையதாவே இருக்காது. இது மிகப்பெரிய முரண்பாடு. முறைப்படி இவங்க உங்களை தத்தெடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா, அதாவது அடாப்ஷன் டீட் எதுவும் இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அதிகாரி கேட்டாரு. சுமதி திகச்சு போயிட்டாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும்போது இப்பதான் வேலை கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதுலயும் அவங்க நிம்மதி காண முடியல. சார், எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு 3 வயசு சார். அன்னையில இருந்து இவங்க தான் எனக்கு எல்லாமே. என்னோட அத்தா மாமாவே இவங்க இல்ல, எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க. தத்தெடுப்பு பத்திரத்தை பத்திலாம் எங்களுக்கு அப்ப விவரம் தெரியாது சார். அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே இவங்க தான். நீ சொல்றதெல்லாம் சரிமா, ஆனா இத கவர்மெண்ட்ல எப்படி நான் போய் சொல்றது? இங்க பாருங்க, முறைப்படி இவங்க உங்களோட அப்பா அம்மான்றதுக்கு ஆதாரத்தை மட்டும் காட்டுங்க. எனக்கு இப்படி பிரச்சனை ஆச்சு, அதனால இவங்க என்ன வளர்த்தாங்க, எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி நான் மேல் இடத்துல சொல்ல முடியாதுமா. சர்டிபிகேட்டை காமிச்சாதான் அவங்களுக்கு புரியும். நீ என்ன பண்ணு, இதுக்கான சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். பாருமா, பிறப்பு சான்றிதழ் இருக்கிற உங்க அப்பா அம்மா பேரு தான் சட்டப்படி செல்லும். அப்படி இல்லைன்னா உன்னோட வேலை போறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா. நான் இத கராரா சொல்றேன், பாத்துக்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லும் போது சுமதிக்கு கண்ணீரை தவிர வேற எதுவும் பதிலா கிடைக்கல. தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். தன் வாழ்நாள்ல

ஒரு முறை கூட திரும்பி பார்க்காத அந்த பெத்த தாயோட பேரை இப்போ ஆவணங்களுக்காக சுமக்க சட்டம் வற்புறுத்துறது சுமதிக்கு தார்மீக ரீதியான பெரிய வழியை கொடுத்துச்சு. இந்த இக்கட்டான நிலையில சுமதி உயர் நீதிமன்ற கிளைக்கும் போனாங்க. வழக்கு நீதிபதி முன்னிலையில விசாரணைக்கு வந்தப்போ நீதிமன்றம் அற நிசப்தமா இருந்துச்சு. அரச தரப்பு வழக்கறிஞர் அவரோட வாதத்தை மெல்ல அடுக்க ஆரம்பிச்சார். கணம் நீதிபதி அவர்களே, இந்திய சட்டப்படி முறையான தத்தெடுப்பு பத்திரம் இல்லாம ஒருத்தவங்களை பெற்றோர்னு அங்கீகரிக்க முடியாது. அதனால மனுதாரரோட பிறப்பு சான்றிதழ்ல இருக்கிற அவங்கள பெத்த அம்மா அப்பாவோட பேரையே இறுதி ஆதாரமா எடுத்துக்கோங்க. இத நான் என் பக்க வாதமா முன்வைக்கிறேன் அப்படின்னு அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது ராகவன்ற மூத்த வழக்கறிஞர் சுமதி சார்பா எந்திரிச்சு நின்னார். அவரு சுமதியோட அத்த மாமா அவங்களை வளர்த்த விதத்தையும் சுமதிய பெத்த அம்மா அவங்கள கைவிட்டுட்டு போன துரோகத்தையும் வெளிப்படையா பேசினார். நீதிபதி ஐயா அந்த வாதங்களை கூர்ந்து கவனிச்சதுக்கு அப்புறம் அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வழங்கின அந்த தீர்ப்பு நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு மைல்கல்லா அமைஞ்சிச்சு. அந்த நீதிபதி ஐயா அப்படி என்ன தீர்ப்பு சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், சுமதிக்கு அந்த அரசாங்க வேலை கிடைச்சிருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: தார்மீக அங்கீகாரம் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சுமதியுடைய வழக்குல நீதிபதி ஐயாவுடைய தீர்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, சட்டம் என்பது வெறும் தொழில்நுட்ப விதிகளால் மட்டும் ஆனது அல்ல, அது மனிதாபிமானத்தை சுமந்து நிற்க வேண்டும். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த காரணத்தினாலேயோ ஒருவர் பெற்றோராகிவிட முடியாது. ஒரு குழந்தையை அதன் இக்கட்டான சூழலில் கைவிட்டு சென்ற தாய் சட்டத்தின் பார்வையில் அந்த நிமிடமே அந்நியமாகி விடுகிறார். ஒரு சிறு குழந்தையை எடுத்து வளர்த்து அதன் பசி தீர்த்து கல்வி புகட்டி நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து ஒரு கௌரவமான குடிமகளாக ஆளாக்கியவர்கள் தத்தெடுப்பு பத்திரம் இல்லாவிட்டாலும் யதார்த்தமான, அதாவது டிஃபாக்டோ பெற்றோர்களாகி விடுகிறார்கள். நீதிமன்றத்தில் பிறப்பு சான்றிதழ் என்பது ஒரு உயிரியல் நிகழ்வின் பதிவு மட்டுமே. ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது அவர் வளர்ந்த சூழலாலும் அவர் மீது பொழியப்பட்ட அன்பினாலும் ஆனது. இந்த மனுதாரர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனது அத்தை மற்றும் மாமாவையே பெற்றோராக ஏற்று வாழ்ந்து வருகிறார். இந்த உறவுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் வழங்க மறுப்பது அந்த பெண்ணின் உணர்வுகளுக்கும் தார்மீக உரிமைக்கும் இழைக்கப்படும் அநீதி. எனவே சுமதியின் அத்தை மீனாட்சி மற்றும் மாமா சண்முகம் ஆகியோரை அவரது சட்டபூர்வமான பெற்றோர்களாக இந்த நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது. அரசு ஆவணங்களில் உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அப்படின்னு அந்த வழக்கோட தீர்ப்பு வந்துச்சு. வந்ததும் நீதிமன்ற வளாகத்திலேயே சுமதி தன்னோட அத்தை மீனாட்சியையும் மாமா சண்முகத்தையும் கட்டி பிடிச்சிட்டு விம்மி விம்மி அழுதாங்க. அந்த அழுகையில 20 வருஷம் நன்றியும் இப்ப கிடைச்ச நீதியோட நிம்மதியும் கலந்திருந்துச்சு. அப்பா அம்மா, இனி நான் உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு எந்த சட்டமும் தடையா இருக்காதுப்பா. சர்டிபிகேட்ல மட்டும் இல்ல, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க தான் என்னோட அப்பா அம்மா. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு, அன்பு காமிக்க வேண்டிய இடத்துல அன்பு காமிச்சு, நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து என்ன கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டீங்க. அந்த நன்றிக்கு நான் உங்களை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சுமதி அவங்க அப்பா அம்மாவ அன்போட கட்டி பிடிச்சு அழுதாங்க. இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அமைற உறவுன்றது ரத்த சம்பந்தத்தால மட்டும் உருவாகிறது கிடையாது, அது தர்மத்தாலையும் தியாகத்தாலையும் கட்டமைக்கப்படுறதுன்றத சுமதிக்கு கிடைச்ச தீர்ப்பு சமுதாயத்துக்கே ஒரக்க சொன்னது போல இருந்துச்சு. சட்டம்ன்றது வெறும் காகிதம் மட்டும் இல்ல, அது மனிதாபிமானத்தோட வெளிச்சோன்றத நல்லா உணர்த்தின அந்த நாள் சுமதியோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சுச்சு. சுமதி இப்போ தன்னோட அரசு பணிக்கு தயாராயிட்டாங்க. அந்த வேலைக்கான அரசாணை வெறும் வேலைக்கான பத்திரம் மட்டும் கிடையாது, அது சுமதியோட பாச போராட்டத்துக்கு சட்டம் கொடுத்த தார்மீக அங்கீகாரம். சுமதியுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறி

அவங்களுக்கு கிடைச்சாங்க. சுமதி ஆசைப்பட்டது போலயே அவங்களோட வாழ்க்கை சிரிப்பும் சந்தோஷமும் நிம்மதியுமா மாறி போச்சு. கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை நேயர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 km வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 km வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
1: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்குத்தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
0: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
2: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணி நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழிப்படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும்

0: ஒவ்வொரு பேரு காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று தாஜ்மஹால் மற்றும் பாட்டாளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
2: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
3: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
3: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
2: எப்படிக்கா?
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்கிறது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனால் இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நீயே சொல்லு.

0: வரும் ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அப்படியா? ஓகே, இது கியர், இது கிளட்ச், இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 23 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி,

0: சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு மேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேரு சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.